நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 25 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் முதல் நாள். 2026 ஆண்டு மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா

ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம் 45 நொடி.

0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
1: நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில்.
0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தல் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் முதியோரை காக்கும் மையங்கள், ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெறும். காலை 9:00 அரங்கு செய்தி நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் மற்றும் சமையல் கலைஞர் சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஏ மாத்திரை என தொடங்கும் அசாமி மொழி பாடல் இடம்பெறுகிறது. இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசை வினைச்சந்திர மௌத்கல்யா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 347 பகுதி, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் மீன்பிடி அனுபவங்கள், திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசையில் முடிக்கொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். பி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ர, 10:02 கெட் செட் கோ. பிற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. நண்பகல் 12:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள், இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று பகல் 1 மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப் சரஸ்வதி ஃபிலிம்ஸின் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, மௌலி, MS விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு ஆகியோருடன் பலர். இசை கார்த்திக் ராஜா. இயக்கம் சிங்கிதம் சீனிவாசராவ். வானொலி வடிவம் வி குமார். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக குடும்ப தினத்தையொட்டி குடும்பங்கள் எவ்வாறு மனநல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக். FM கோல்ட் அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் டாக்டர் கே சுனில்குமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, டெல்லியில் இருந்து அஞ்சல் ஆகும். 5 மணிக்கு அரங்கிசை, இதில் கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் மனம் மலரும் தருணம். கவிதை வாசிப்பு, பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்ரின், பி வளர்மதி, இ விக்னேஸ்வரி ஆகியோர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் சர்வதேச குடும்பங்கள் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம் திரைப்புதிர், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளவரதார நிகழ்ச்சி, 7:35 பாட்டும் பயணமும், 8:05 இசையும் நானும், 9:15 என் இனிய பொன் நிலாவே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர். Prime Minister Narendra Modi will embark on a 6-day visit to UAE, Netherlands, Sweden, Norway and Italy today. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE today, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest. They will also discuss ways to advance the bilateral comprehensive strategic partnership underpinned by strong political, cultural, economic and people-to-people links. Energy security is expected to remain a central theme of the engagement. Briefing media prior to the visit, Additional Secretary West in the Ministry of External Affairs, Asim Mahajan, said energy remains a key pillar of the relationship. He noted that the UAE was India's 4th largest source of crude oil last year, meeting around 11% of India's requirement. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi, the Prime Minister said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is underway in New Delhi. The government has imposed a limit of 100 kg on gold imports under the Advance Authorization Scheme, which allows jewellery exporters to import raw or input materials at zero duty. In a public notice, the Directorate General of Foreign Trade said, advance authorization for import of gold shall be issued subject to a maximal remissible quantity of 100 kilograms. The Directorate General added that

0: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலையென்றால் இனிமை, கலையென்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழிசை என்று சொல்கிறோம். தமிழிசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பன்னுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒலுகாப்புகழ் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து

0: யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ் பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உனியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும் போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவி கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருப்பது.

உள்ளே உணர்ந்தால் புறத்தேயும் எங்கும் எதிலும் இறைவன். உள்ளே உணரும் திறன் வேண்டி பிரார்த்திப்போம் என்றென்றும். நிறைவு பெற்றது வழிபாடு.

0: நேரம் இப்போது 6:35 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் ஒலிக்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
3: உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை

0: முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமேதாக்ஷம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்பேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கிராமத்து அடிப்படையில் அயலா பேர் காணாங்கத்தின் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம், பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க. வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு, கில்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறு மீன்களுக்கு தனி வலை, நவர வலை. ஆனா மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமா கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்கோம். தேவைப்படும் தூரத்துக்கும் போறோம், தேவைப்பட்ட இடத்துல மீனையும் போய் கரெக்டா பிடிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான்.
0: மீன்பிடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் D. பிரபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: உரம் விரயமாவதை தவிர்க்க முதலில் மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும். மண் வளத்தை மேம்படுத்த மண்ணில் உள்ள குறைபாடுகளை மண் பரிசோதனை மூலம் கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். பயிர்களின் தேவைக்கேற்ப சமச்சீர் உரமிடுவதோடு மண் வளத்தை மேம்படுத்த இயற்கை எருக்களை அதிக அளவு இட வேண்டும். மண்ணில் கரிமசத்தின் அளவு அதிகமாகும் போதுதான் இடப்படுகின்ற ரசாயன உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் உள்ள கனிம மற்றும் கரிமத்தின் கூட்டு முயற்சியால் ஈர்க்கப்பட்டு சத்துக்கள் நீரின் மூலமும் காற்றின் மூலமும் விரயமாவது தவிர்க்கப்படும். பயிருக்கு தேவையான ஊட்டங்களை மண் ஆய்வின் அடிப்படையில் சமச்சீர் முறையில் ரசாயன உரங்களாக இடுவதால் தேவைக்கு அதிகமாக உரமிடுவதை தவிர்க்கலாம்.
0: விவசாயிகளே, இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. மண்ணை வளப்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும்.
3: நெல்லில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த சமச்சீராக உரமளித்து அதிகமாக தழைச்சத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். 20% பசுஞ்சாண கரைசலை தெளிக்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து

0: தெளிக்கலாம். அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய

0: மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரிய வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு

0: அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம்.
1: கடலுக்கடியில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் குறித்து மேலும் புரிந்து கொள்ள இந்தியாவில் ஒரு களஞ்சியம் அமைந்துள்ளது. பவசாகரா என்னும் இந்த மையம் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த அறிவை மேம்படுத்திக் கொள்ள உதவும். இதன் வாயிலாக ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள பேருதவியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. பல்லுயிர் காக்கும் சட்ட விதிகளின்படி குறிப்பிட்டுள்ள உயிரினங்கள் குறித்து இந்த களஞ்சியம் விவரிக்கிறது. அங்குள்ள உயிரினங்களின் மரபணு மாதிரிகள் இருப்பதால் நம் இயற்கை வரலாற்றை பாதுகாப்பதோடு இனிவரும் சந்ததியினரும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் என பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதன் உதவியோடு கடலுக்குள் இருக்கும் அதிசயங்கள் அவர்களுக்கும் புரிய வரும் என நம்புகின்றனர். தற்போது இந்த மையத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ள கடல்வாழ் உயிரினங்கள் தரவுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. கடல்கள்தான் பூமியின் மிகப்பெரிய உயிரியக்கமாக பார்க்கப்படுகிறது. அங்குள்ள குறைந்த தட்பவெப்பம், சூழல் அழுத்தம், குறைவான சூரிய ஒளி என அமையப்பட்டிருந்தும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு கடல் வாழ்விடமாக உள்ளது. மனிதர்கள் உட்பட பல உயிர்கள் கடலை நம்பி உள்ளன. ஆழ்கடல் ஆற்றல்தான் பூமியின் வெப்பத்தை பரவலாக்குகிறது. குளிர்ந்த மற்றும் பொங்குகின்ற நீரானது கடல் ஓரங்களில் உள்ள ஊட்டச்சத்தினை உறுதிப்படுத்துகின்றன. கடலில் உள்ள பவளப்பாறைகள்தான் நுண்ணுயிர்களின் முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகின்றன. கோவிட் காலத்தில் நோயினை கண்டறியவும் பரவலை குறைக்கவும் இது போன்ற நுண்ணுயிரின் நொதிகளே பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.

இடம்பெற்றது சூழல் அறிவோம். வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, இந்த பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு புதுச்சேரி வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.4 டிகிரி குறைவு. குறைந்தளவு 28.6 டிகிரி செல்சியஸ், லேசான மழை பதிவாகியுள்ளது. ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி குறைவு. குறைந்தளவு 28.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி அதிகம். லேசான மழை பதிவாகியுள்ளது. ஈரப்பதம் 81%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை. அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி எந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

பட்டினி விரதம். இந்த தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. பால் சாப்பிடுவதையும் தானிய வகைகள் சாப்பிடுவதையும் விட்டுவிட்டு பழ ஆகார சோதனையை ஆரம்பித்த அதே சமயத்தில் புலனடக்கத்திற்கு ஒரு சாதனமாக பட்டினி விரதம் இருக்கவும் தொடங்கினேன். இதில் என்னுடன் ஸ்ரீ காலன்பாக்கும் சேர்ந்து கொண்டார். இதற்கு முன்னால் அவ்வப்போது நான் பட்டினிவேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் தாயாரைப் போல நடக்க வேண்டும் என்பதற்காகவும் என் பெற்றோரை மகிழ்விப்பதற்காகவுமே அந்த விரதங்கள் நான் இருந்தேன். பட்டினி விரதத்தின் நன்மை அந்த காலங்களில் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நான் சொன்ன நண்பர் பிரம்மச்சரியத்திற்கு சாதனமாக பட்டினி விரதத்தை அனுசரித்து நன்மை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அதே உதாரணத்தை நானும் பின்பற்றி ஏகாதசி விரதம் இருந்தேன். ஹிந்துக்கள் இத்தகைய விரத தினங்களில் பாலும் பழமும் மாத்திரம் சாப்பிடுவது உண்டு. ஆனால் இந்த விரதத்தை நான் தினமும் அனுசரித்து வந்ததால் நீரை தவிர எதையும் சாப்பிடுவதில்லை என்று விரதத்தை தொடங்கினேன். நான் இந்த சோதனையை நான் ஆரம்பித்தபோது ஹிந்துக்களின் சிராவண மாதமும் முஸ்லீம்களின் ரம்ஜான் மாதமும் ஒரே சமயத்தில் வந்தன. காந்தி வம்சத்தினர் வைஷ்ணவ விரதங்களை மட்டுமன்றி சைவ விரதங்களையும் அனுசரிப்பது உண்டு. சிவ ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் போவார்கள். குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் சிராவண மாதத்தில் பிரதோஷ விரதம், அதாவது மாலை வரையில் பட்டினி இருப்பது, இதை அனுசரிப்பதும் உண்டு. இந்த விரதத்தை நானும் அனுசரிப்பது என்று தீர்மானித்தேன். இந்த முக்கியமான சோதனைகளை எல்லாம் டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோதே மேற்கொண்டோம் நாங்கள். அங்கே ஸ்ரீ காலன்பெக்கும் நானும் சில சத்தியாகிரகிகளின் குடும்பங்களுடன் தங்கியிருந்தோம். சில இளைஞர்களும் குழந்தைகளும் கூட எங்களுடன் இருந்தார்கள். இக்குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருந்தோம். அவர்களில் 4-5 பேர் முஸ்லீம்கள். தங்களின் மத சம்பந்தமான நோன்புகளையெல்லாம் அனுசரித்து வருமாறு அவர்களை நான் உற்சாகப்படுத்தி வந்தேன். நாள்தோறும் அவர்கள் நமாஸ் செய்து வருமாறும் கவனித்து கொண்டேன். கிறிஸ்தவ பார்சி சிறுவர்களும் கூட அங்கே இருந்தார்கள். அவர்களும் தாங்கள் தங்கள் மத சம்பந்தமானவைகளை அனுசரிக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று கருதினேன் நான். ஆகையால் அந்த மாதத்தில் ரம்ஜான் பட்டினி விரதத்தை அனுசரிக்கும்படி முஸ்லீம் சிறுவர்களை தூண்டினேன். என் அளவிலோ பிரதோஷ விரதம் இருப்பது என்று தீர்மானித்தேன். ஆனால் இந்து கிறிஸ்தவ பார்சி சிறுவர்களையும் என்னுடன் சேர்ந்து விரதம் இருக்கும்படி கூறினேன். விரதானுஷ்டானம் போன்றவைகளில் மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்வது நல்லது என்று அவர்களுக்கு விளக்கி கூறினேன். பண்ணையில் இருந்தவர்கள் பலர் என் யோசனையை வரவேற்றார்கள்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
1: பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நாலடியார் நான்கு அடிகள் கொண்ட நேரிசை வெண்பாக்களாலும் விண்ணிசை வெண்பாக்களாலும் அமைந்துள்ள 400 பாடல்களை கொண்ட நூல். பதுமனார் என்னும் புலவர் திருக்குறளை போன்றே அமைப்பினில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என இந்நூலை வகைப்படுத்தியுள்ளார். நீதி நெறிகளையும் கடமை உணர்வினையும் நிலையாமையினையும் 199 விழுக்காடு கூறிவிட்டு அகப்பொருளை 1 விழுக்காடு மட்டுமே இந்நூல் கூறுகின்றது. உறவுகளை பேணி காத்தலையும் அவர்களுடைய மேன்மையினையும் இந்நூல் நன்கு எடுத்து எம்புகின்றது. கற்பம் தரித்திருப்பதினால் உண்டான நோவையும் அது பற்றி வரும் பல துன்பங்களையும் கரு உயிர்க்குங்கால் உண்டாகும் நோவையும் தொடைமேல் மகனைக் கண்டு தாய் மறந்து போதல் போல் தளர்ச்சியால் தான் அடைந்த துன்பம் குறித்து நல விசாரிக்கும் தன் சுற்றத்தாரை பார்க்கும்போது நீங்கிவிடும். வயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரே காணக்கெடும். பெரியோர் தம்மை சேர்ந்தவர்களை தாங்க மாட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். வலிமையான நிறைய காய்கள் அடுத்தடுத்து நெருக்கமாக காய்த்தாலும் ஒரு மரத்தில் தன் காய்களை பொறுக்க மாட்டாத கிளையில்லை. உலகத்தார் அறியும்படி திடமாக சேர்ந்தாலும் அற்பருடைய உறவு நிலைபெறாமல் குறைந்த காலமே இருக்கும். குணக்குறைவு இல்லாதவருடைய உறவு தம்முடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்ற பெரியோர் நன்னெறி அடைய யோக நிலையில் நின்றார்போல் நீங்காமல் நெடிது நின்று பயன்படும். இதனை தச்சேந்தாரை எடுக்கலம் என்னார் பெரியோர். அடுத்தடுத்து வன்காய் பலபல காய்ப்பனும் இல்லையே தன்காய் பொருட்களாக கொம்பு என்கிறார் புலவர். பொற்களத்தில் இட்ட புலிநகம் போல வெண்மையான சோற்றை சர்க்கரை பாலோடு அன்பிலாருடைய கையிலிருந்து உண்பதை விட உப்பு இல்லாத புல்லரிசி கூழை உயிரினை ஒத்த உறவினர்களிடத்தில் எந்த பாத்திரத்திலும் உண்பது இனிப்பாகும். காலத்தால் பெற்றாலும் தம்மை விரும்பாத வீட்டில் கொடுக்கப்பட்ட விரும்பத்தக்க பொறிக்கறி உணவும் வேம்பு போல கைப்பு ஆகும். பிற்பகல் கால

0: அடுத்து, இளைக்கறி இட்டாராயினும் தம்மவராய் இருப்பர் இடத்திலே உண்ணும் உணவு இனிப்பாகும். இதனை விருப்பு இலார் இல்லத்து வேறு இருந்து உண்ணும் வெறுக்கு கண் வெம்கருணை வேம்பாம். விருப்புடை தன்போல்வார் இல்லுள் தயங்கனிய தன்புருக்கை என்போடு இயந்த அமிழ்து என்று உரைக்கின்றார் புலவர். தன்மேல் விருப்பமுள்ள தன்னோடு ஒத்தவருடைய வீட்டில் உண்ணப்படும் தெளிந்த நீரில் உள்ள குளிர்ச்சியான புல்லரிசி கூழானது உடம்பிற்கும் பொருந்தின அமிர்தமாகும். அன்புடைய உறவினர்கள் கொல்லனுடைய ஆணிக்கோள் போல தம் உறவினர்களுக்கு துன்பம் நேர்ந்தபோது அவரோடு நெருப்பிலேயும் விழுவர். விரும்பியவர் விரும்பியவர்க்கு சாகும் வரையும் அந்த உறவினரோடு இன்பப்படும் அவற்றை இன்பப்பட்டு நடந்து துன்பப்படும் அவற்றை துன்பப்படாமல் போனால் மறுபிறப்பிலும் செய்யத்தக்கது நற்காரியம் ஒன்று இல்லை என்கிறார் புலவர். சுற்றத்தார் சுற்றத்தாரால் சுற்றப்படுவர் என்பதற்கு விளக்கமாக நாலடியார் பாடல்கள் அமைந்துள்ளதை நம்மால் காண முடிகின்றது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்ட காலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன்

0: வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவுச் சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.

0: மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: வாழ்விற்கு. கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைக்கு நம்ம மயோபியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடி கொடுக்கறோம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், டாக்டர்ஸ் வந்து பெற்றோர்கள் கிட்ட நீங்க மாசம் மாசம் வருஷம் வருஷம் கொண்டு வந்து குழந்தைங்களை கொண்டு வந்து காமிக்கணும். அப்பதான் வந்து குழந்தையோட வளர்ச்சி அடையும் போது இந்த பவரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம செக் பண்ணி கரெக்டான கண்ணாடி கொடுக்க முடியும் அப்படிங்கறது பெற்றோர்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுப்போம். ஆனா அவங்களும் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம -2 ஒரு பவர் கொடுக்கறோம், அடுத்த வருஷம் பார்க்கும்போது அதுவே வந்து -3 ஆயிரும், அதுக்கு அடுத்த வருஷம் பாக்கும்போது -4 ஆயிரும். சோ இப்படி கண்ணாடியோட நம்பர் அதிகரிச்சுட்டே வரும்போது பெற்றோர்களுக்கும் அது வந்து ஒரு மன வருத்தமாவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரி பண்ணிக்கிற அளவு கூட இருக்கும். அதனால அவங்களுக்கும் ஒரு பயந்து போயிடுவாங்க, இது என்ன வருஷம் வருஷம் ஏறிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் கண்ணாடி தான் கொடுப்போம். பேரண்ட்ஸுக்கு நாங்களும் அட்வைஸ் பண்ணுவோம், இந்த கிட்ட பார்வை கேட்ஜெட்ஸ் எல்லாம் இலுமினேட்டட் நியர் விஷன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, மேக்சிமம் வெளியில போய் விளையாட சொல்லுங்க. இதுல இருந்தா டான்ஸ் கிளாஸ் போலாம். டான்ஸ் கிளாஸ் போனா அந்த கண்ணு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணு மூவ்மெண்ட்ஸ்னால அந்த கண்ணு மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகும், அதனால கண்களுக்கு ஸ்ட்ரெயின் குறையும் அப்படின்ற சொல்லுவோம். கிரிக்கெட் அந்த மாதிரி டென்னிஸ் அதெல்லாம் கிளாஸஸ்ல போடுங்க. இப்படிதான் எங்களால அட்வைஸ் கொடுக்க முடிஞ்சது. ஆனா கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் அது நம்பர் ஏறுதுன்றத வந்து நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. இப்ப இந்த லேட்டஸ்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் கிளாஸ் வந்து அதுக்கு பேரு வந்து ஸ்டெல்லஸ்ட் கிளாஸ்ன்னு பேரு. இப்ப நார்மலா ஒரு கண்ணாடியில வந்து நம்ம கிட்ட தூர பார்வை பாக்கிறதுக்கெல்லாம் கண்ணாடியில நம்ம என்ன வேணா நம்ம பண்ணலாம், அது என்ன லென்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து பண்ணலாம். நம்ம ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் கொடுக்கறோம், லாங் சைட் இருக்கிறவங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுக்கறோம். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்ஸ் தான். இப்ப வந்து இந்த கண்ணாடியில வந்து ஒரு ஹால்ட் டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்து, அதுல என்னன்னாக்கா அந்த கண்ணாடியில வந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் டாட்ஸ் மாதிரி இருக்கு. அந்த டாட்ஸ் வழிக்கா அந்த பசங்க பார்க்கும் போது அந்த விழித்திரையில போய் விழற இமேஜ் வந்து ரொம்ப கிளியரா விழுது, அதனால வந்து கண்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு. அதனால இப்ப வந்து இந்த லேட்டஸ்ட் ஸ்டடி படி இந்த கண்ணாடிய போட்டா அந்த மயோபியா ப்ராகிரசிவ் சொல்லுவோம். ரெண்டு வெரைட்டி ஆஃப் மயோபியா இருக்கு, ஒன்னு வந்து ஸ்டேஷனரி மயோபியா, ஒன்னு வந்து ப்ராகிரசிவ் மயோபியா. அந்த ப்ராகிரசிவ் மயோ

0: ஐபிஆர்ல குழந்தைங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதை வந்து இந்த கண்ணாடி போக போட அந்த ஷார்ப் இமேஜ் அந்த விழித்திரையில போய் விழும்பொழுது அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிறது தடுக்குது. இந்த குழந்தைகளுக்கும் ஏறலாம் இல்லன்னு சொல்ல நானு. இப்ப வருஷம் வருஷம் ஒரு ஒரு நம்பர் ஏறிட்டு போகாம ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்மால் 0.5 ஏறலாம். அதுதான் நம்மளுக்கு ஸ்டடி இப்ப சொல்லுது. சோ இப்ப லேட்டஸ்டா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம பாக்குறோம், இந்த குழந்தை வந்து ப்ராகிரசிவ் மயோபியால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த லென்ஸ் உடனடியா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போட வைக்கிறோம். இந்த லென்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியால கொஞ்சம் லைட்டா மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வரல, இப்பதான் கொஞ்சம் ஸ்மால் லெவல்ல இருக்கு. ஆனா இம்போர்டட் லென்சஸ் நிறைய அவைலபிளா இருக்கு, அது வந்து போட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கு.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: தானத்துல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்துல சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது, பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க, அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும், ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை, உடனே பொறுமை இழந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம், ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம், அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும், புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான், சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும், லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க, அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார், 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார், பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான்

0: கேட்ட பாடலின் படம் பசங்க பாடலை பாடியிருந்தார்கள் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, பேபி கே சிவாங்கி ஆகியோர்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
3: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடலை ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது. என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல, நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
0: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது படிக்காத மேதை படுத்திருக்காக பி லீலா பாடியிருக்கும் பாடல்.

0: அரவணைப்பு நிறைந்த குடும்பத்தில் அனைவருக்கும் அரண் உண்டு. அது இல்லாத போது முதியவர்கள் நிலை என்ன? வலம் வருவோம் நகர்வலத்தை.
1: நகர்வலம். முதியோரை காக்கும் அன்பு சோலை மையங்கள்.
2: பெற்ற தாயை விமான நிலையத்தில் விட்டுவிட்டு மலேசியா பறந்த மகன், சொத்துக்களை விற்று பணத்துடன் மகன் மாயம், பஸ் நிலையத்தில் மூதாட்டி தவிப்பு என்பன போன்ற செய்திகளை அடிக்கடி செய்தித்தாள்களில் காண முடிகிறது. அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற முதியோர்கள் இறுதிகால செலவுக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் தனியே சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் தாயை முதியோர் இல்லத்தில் இறக்கிவிட்டு பைக்கில் பறந்த மகன் என்பது போன்ற செய்திகள் தவிர்க்க முடியாததாகிவிடும். உலக அளவில் முதுமை முக்கியமான சமூக சவால்களில் ஒன்றாகும். இந்தியாவில் முதியோர் மக்கள் தொகை 10.40 கோடி என்ற அளவில் உள்ளது. இதை 2050 3.91 கோடி என்ற அளவில் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவர்களை பாதுகாக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதுமைக்கால வருமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2015 அடல் ஓய்வூதிய திட்டத்தை துவக்கியது. இது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வரை மாதாந்திர ஓய்வூதியம் தருகிறது. இதேபோல் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்ற மத்திய அரசின் மற்றொரு திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மூத்த குடிமக்கள் அல்லது மாத வருமானம் 15,000 குறைவாக உள்ளவர்களுக்கு காது கேட்கும் கருவிகள், ஊன்றுகோள்கள், சர்க்கரை நாற்காலிகள் போன்றவற்றை வழங்குகிறது. ஆதரவற்ற நிலையில் உணவுக்கு வழியின்றி வாழும் முதியவர்களுக்கு அவர்கள் துயரத்தை நீக்க தமிழ்நாடு அரசு முதியோர் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. 1962 துவக்கப்பட்ட இந்த திட்டத்தில் 20 ரூபாய் வழங்கப்பட்டது. இப்போது படிப்படியாக அதிகரித்து 1000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்பு அரசு ஊழியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. தற்போதைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுவோர் இளம் வயதிலே லட்சங்களில் சம்பளம் பெறுவதால் ஓய்வூதியம் என்பது அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு எட்டா கனியாகிவிட்டது. இதை மையமாக வைத்து ஆயுள் காப்பீட்டுக் கழகம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் ஓய்வூதிய திட்ட பலன்கள் அடங்கிய காப்பீட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இப்போதெல்லாம் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கும் பெண் வீட்டார் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்குத்தான் பெண் கொடுப்போம் என்கின்றனர். அதையும் தாண்டி பெண்ணை திருமணம் செய்யும் இளைஞர்கள் நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா என மனைவி கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் முதியோர் இல்லங்களில் பெற்றோரை தஞ்சமடைய செய்கிறார்கள். முதியோர்கள் சமுதாயத்தின் வழிகாட்டும் சக்தி. அவர்கள் கண்ணியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழச் செய்வது நமது கடமை என்பதை மனதில் கொண்டு தமிழக அரசு திருச்சியில் சிறந்த மகளிர் சமூக சேவை அமைப்புகளில் ஒன்றான பாவை அறக்கட்டளை உதவியுடன் 2025 November 10 அன்புச்சோலை என்ற முதியோர் நல மையத்தை மாநிலத்திலேயே முதன்முறையாக திறந்தது. மாநிலம் முழுவதும் சென்னை உட்பட 25 முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையங்களை 10 கோடி ரூபாய் செலவில் அமைத்திருக்கிறது. சென்னையில் சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய இடங்களில் இந்த மையங்கள் அமைந்திருக்கின்றன. இது தவிர மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும் இந்த மையங்கள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு மையத்திலும் குறைந்தது 50 மூத்த குடிமக்களை தங்க செய்வதற்கு போதுமான இடவசதியும் உட்கட்டமைப்பும் உள்ளன. இந்த முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் முதியவர்கள் அர்த்தமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடலாம். மேலும் இம்மையங்கள் அனைத்தும் முதியோர் எளிதாக வந்து செல்லும் வகையில் வசதியான போக்குவரத்து வசதி கொண்ட பகுதிகளிலேயே அமைந்திருக்கும். தமிழக சமூக நலத்துறை சார்பில் முதியோர் நலன்களை காக்கும் வகையில் அன்புச்சோலை என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ள இந்த மையங்கள் முதியோர் மனமகிழ் வள மையங்களாக செயல்படுகின்றன. இது கிரச் எனப்படும் குழந்தை பராமரிப்பு மையம் போன்றது. வேலைக்கு செல்லும் தம்பதிகள் தம் பெற்றோர் மாமனார் மாமியாரை பகலில் பராமரிக்கும் வகையில் இந்த மையங்கள் செயல்படுகின்றன. தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், சமூக சேவையாளர்கள் மற்றும் உடல் சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முதியோர்களுக்கான சுகாதார பரிசோதனைகளுக்கு அருகில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களின் சேவைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அன்புச்சோலை திட்டத்தின் மூலம் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் ஆகிய இருபாலரும் பயன்பெறுகிறார்கள். ஒவ்வொரு மையத்திலும் 50 முதியோர் வரை சேர்க்க இடவசதி உள்ளது. இன்றைய வேகமான வாழ்க்கையில் பல முதியவர்கள் தனிமை, உடல்நல பிரச்சனைகள் மற்றும் மன

0: யுத்தத்துடன் போராடுகின்றன. அன்புச்சோலை இதை மாற்ற உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு முதியவரும் தனிமையை உணரக்கூடாது என்பதற்காக அன்புச்சோலை மையங்கள் பாதுகாப்பு, அமைதி, அன்பு மற்றும் நம்பிக்கை நிறைந்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உடல் இயக்கத்திற்கான உதவி, நண்பர்களோடு கலந்துரையாடல், குழு செயல்பாடுகள் என முதியவர்கள் மகிழ்ந்து வாழும் இடமாக அமைந்திருக்கிறது. இங்கு வருவோரின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் நாளிதழ்கள், மாத இதழ்கள் ஆகியவை கிடைக்கின்றன. இதை இலவசமாக படித்து பொழுதுபோக்கலாம்.
1: முதியோரை காக்கும் அன்பு சோலை மையங்கள். எழுதியவர் ஆர். பாஸ்கரன், வாசித்தவர் விஜய்.
2: அடுத்து காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த திருமதி ஆர். கௌரி என்பவர் தனது கணவர் எஸ். ரமேஷ் என்பவரை கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 39, உயரம் 155 சென்டிமீட்டர், மாநிலம் தாய்மொழி தமிழ், அடையாளம் இடது புருவத்தின் அருகில் ஒரு தழும்பு காணப்படும், வலது கையில் ஒரு மச்சம் இருக்கும். காணாமற் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர் T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சட்டம் ஒழுங்கு பிரிவு, தாம்பரம் நகர காவல் பிரிவு, சென்னை 600075. கைபேசி எண் 9498100154. காணாமற் போனவர் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
3: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: புத்தம் புது காலையில் இனி எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்
4: தெற்கு தெருமச்சான். இந்த படத்திலிருந்து

0: தோப்பில் குயில் இசைப்பது இருக்கட்டும்,
1: தென்னை மரங்களையும் அதன் பயன்களையும் அறிய
0: சுற்றி வருவோமா மடல் மாணிக்கத்தின் தகவல்களோடு.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள போகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கற்பக விருட்சமாம் தென்னை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தென்னையின் அனைத்து பாகங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்படும். வீண் என்று எதையும் நாம் தூக்கி போட வேண்டியதில்லை. ஆனால் தேங்காய்க்காகவும் தேங்காய் எண்ணெய்க்காகவும் தான் நாம் தென்னையை பயிரிடுறோம். இளநீருக்காக சாகுபடி செய்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. சுமார் 4500 ஆண்டுகளாக விவசாயிகளால் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. வெப்பமண்டல பயிர், தண்ணீர் தேவை அதிகம் உள்ள மரப்பயிர், எண்ணெய் வித்து பயிர், அதிக சத்துக்களுடையது தேங்காய். கொழுப்பு சத்து, புரதம், தாது உப்புக்கள், வைட்டமின் பி, மேங்கனீஸ், தாமிரம், இரும்பு, செலீனியம் போன்றவை தேங்காயிலிருந்து நமக்கு கிடைக்கும். போகனையா, தென்னை மரத்தை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அதிகம் தேங்காய் உட்கொள்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் அவ்வளவா வர்றதில்லையா. நார்ச்சத்து கொழுப்பு அதிகமுடைய தேங்காய் நிறைய உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்குமா, இது பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க. தேங்காயில் இருக்கும் பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமது உடம்பில் உள்ள செல்களை பத்திரமா பாதுகாக்குதான். அப்புறம் தேங்காயை எந்த உணவு பொருளோடும் நீங்கள் எளிதாக சேர்க்க முடியும். தேங்காய் பூ தூளை கோதுமை மாவுக்கு இணையாக பயன்படுத்துவாங்க. எல்லா விதமான உணவு வகைகள்லையும், அது இனிப்பாக இருக்கலாம், காரமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இதை கலக்க முடியும். இவ்வளவு நன்மைகள். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இன்னொரு சிரமம், அதாவது அதிகமான அளவு தேங்காய் உட்கொள்வதால் அதிக சக்தி கலோரி கிடைக்கும். அதிகம் உட்கொள்ள உட்கொள்ள உடல் எடை அதிகரிக்குங்கிறாங்க. எதையும் அளவறிந்து பயன்படுத்தணும். சிலருக்கு தேங்காய்னா ஒருவித வெறுப்பு, அலர்ஜி கூட ஏற்படும். அதுக்காகத்தான் எவ்வளவு தேவை என்பதை அறிந்து உட்கொள்றது நல்லதுங்கிறாங்க. ஆனால் போகனையா, எப்படி பார்த்தாலும் தேங்காய் என்பது இயற்கையின் வரம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முழு முதற் உணவு. தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவும் கிடையாது. தாய்ப்பால் குடிப்பதால் குழந்தைக்கு சத்துக்கள் மட்டுமா கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. அதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. நாம் குடித்த தாய்ப்பால் நமது இறப்பு வரை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பொருட்கள் தேங்காய்ப்பால்லையும் இருக்கிறதா ஓர் ஆய்வு தெரிவிக்குது. குழந்தைகள் முதல் வயசுல பெரியவங்க வரை எல்லாருக்கும் தேங்காய்ப்பால் கொடுக்கலாம். எளிதில் ஜீரணமாக கூடியது. இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி பெற தேங்காய்ப்பால் குடிப்போம். தேவையான அளவு தேங்காயை நமது அன்றாட உணவுல சேர்த்துக்குவோம். தன்னை சாகுபடி செய்த விவசாயியை சாகும்படி செய்யாது தென்னை தேங்காய். நல்லது செய்யலனாலும் அல்லது செய்யாது கற்பக விருட்சம் தென்னை. அங்கங்க ரெண்டு தென்னம்புள்ளைய நட்டு வைப்போமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.

0: ரோமியர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கி செயல் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நாகசுவர இசை இடம்பெறும்.
1: மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் கேட்கலாம்.
1: இன்று காலை 9 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02 ஆகாஷவாணி சென்னை. புத்தம் புது காலையில் இனி திரு இசை பாடல்கள் கேட்போம். உன்னாலே உன்னாலே படத்திற்காக ஹரிச்சரன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கிராமத்து அடிப்படையில் அயலா பேர் காணாங்கத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம், பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க. வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு, கில்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறு மீன்களுக்கு தனி வலை, நவர வலை. ஆனால் மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்கோம். தேவைப்படும் தூரத்துக்கும் போகிறோம், தேவைப்பட்ட இடத்துல மீனும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான்.
0: மீன்பிடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.

0: குரு இந்த படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், சின்மயி, குவாதிர் முர்தசா ஆகியோர் பாடிய பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். இந்த அலைவரிசையில் மீண்டும் திரைப்பட பாடல்கள் ஒலிக்கும் காலை 10:02 முத்து சிதறலாக. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 8:45.
1: வானொலிக்கு 90
2: ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
3: வானொலிக்கு 90
4: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான

கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை ஹைதராபாத் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா

என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: மண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம். வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் எவ்வரி போதனை எனத் தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேல் சாணாங்குப்பம் ஜி கஜேந்திரன் அவர்கள், எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து கோரின வரமொசகுமைய என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் ராமப்ரியா, ரூபகதாளம்.

ராமப்ரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக முரளிதர கோபாலா ராகம் மாண்ட் ஆதிதாளம் பெரியசாமி தூரன் பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 11 மணி வரை இனிய திரை இசை பாடல்கள். முத்து சிதறலாய் சிதற இருக்கின்றன, கேட்டு ரசிப்போம். நிகழ்ச்சியின் முதலாக காயத்ரி படப்பாடலை கேட்கலாம். சுஜாதா குரலில்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் பட்டின பிரவேசம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பி எஸ் சசிரேகா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கேட்கலாம், வட்டத்துக்குள் சதுரம் படத்திற்காக.

0: கேட்டியா?
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 10:19:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியை ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் புவனா ஒரு கேள்விக்குறி. பாடலை பாடியுள்ளார்கள் பி.ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்.

0: ஒரு
1: அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழுத்தாளர் கவிஞர் மூமுருகேஸ் பேசுறேன். வானொலிக்கு வயது 90 என்று சொல்கிற போதே எனது நினைவுகள் அதில் பாதியான கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறது. எனது சிறு வயதிலிருந்தே வானொலி கேட்கிற ஆர்வம் எனக்குள் ஒரு விதை போல் விழுந்தது. என் வீட்டில் வானொலி கிடையாது அப்போது. என்றாலும் எனது வீட்டை சுற்றியிருந்த பல வீடுகளில் வானொலி இருக்கும். ஏதாவது ஒரு பழைய பாடலையோ அல்லது ஏதாவது ஒரு தலைவரின் உரையையோ தெருவில் நடந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கிற ஒற்றை ஒற்றை வரிகள் சேர்ந்து அந்த மொத்த உரையையும் கேட்டுவிடலாம். அப்படி வீடுகளிலெல்லாம் வானொலியும் வானொலி நேயர்களும் இருந்த ஒரு பொற்காலம் ஒன்று இருந்தது. வானொலிக்கும் எனக்குமான உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது. இன்றைக்கு எனது இலக்கிய பயணத்தில் ஒரு படிக்கட்டு போல இருந்தது வானொலி என்று கூட சொல்வேன். ஏனென்றால் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த கருத்தும் காணமும் என்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலில் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்குமான எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதே போல இளையோர் மன்றம் என்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்விலும் அடிக்கடி நான் பங்கேற்பதுண்டு. அப்படி எனக்குள் இருந்த இலக்கிய ஆர்வத்திற்கு நீர் ஊற்றி என்னை ஒரு படைப்பாளனாக தொடர்ந்து இலக்கியத்தில் ஆர்வத்துடன் இயங்குவனாக மாற்றியதில் வானொலிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வானொலியின் பங்கு என்பது மகத்தானது. காற்றின் வழியே செய்திகளை இசையை அனுப்பும் வானொலியின் தொடர் பயணம் என்றென்றும் சிறக்கட்டும். எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள்.
2: நேரம் 10:33:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய திரை இசை பாடல்களை முத்து சிதறலாய். தொடர்கிறது டி எல் மகாராஜன் பாடியுள்ள பாடலுடன் நான் போட்ட சவால் படத்திற்காக.

ஒலித்த பாடலின் படம் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன. பாடலை பாடியிருந்தார் வாணி ஜெயராம். இனி எம்எல் ஸ்ரீகாந்த் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் நினைப்பது நிறைவேறும்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கிராமத்து அடிப்படையில் அயிலா பேர் காணாங்கத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம், பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க. வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு, கில்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறு மீன்களுக்கு தனி வலை, நவர வலை. ஆனால் மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்கோம். தேவைப்படும் தூரத்துக்கும் போகிறோம், தேவைப்பட்ட இடத்துல மீனையும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான்.
0: மீன்பிடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:49:25 ஒலித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல். தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் என்னடி மீனாட்சி.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள்,
2: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சின்னா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக அதை தயார் பண்ணாங்கன்னா. வானொலி அப்படி கிடையாது, ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து

0: வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் ஆடுதுறை 27 ஒரு நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.
1: நிறைவாக பூட்டாத பூட்டுக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5

0: நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவின்பாவையும் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான திருப்பாவை திருவம்பாவை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவும் ஒப்பீட்டு நோக்கில் இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணஞ்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருவும்பாவியும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் ஐயா.
3: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒளிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவை திருவும்பாவை பற்றி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போகிறோம். இதில் திருப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்களில் பக்தி இலக்கியத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில், இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோற்கப்படுகிறது. அந்த நோன்பு நோற்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்கப்பெறுகிறது. அவ்வாறு இசைக்க பெறும்போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோன்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோக்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள், இவற்றை

0: மற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருவம்பாவை அப்படின்னா என்ன?
0: திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு

0: மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு, அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் காலையில திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்று பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: இது ஒப்பிட்டு நோக்கில் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதுல இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இதை வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில் இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த திருப்பாவை திருவும் பவையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவுல நமக்கு வருது, இசைனா இசை வடிவுல நமக்கு வருது, அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவுல வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதம்.

0: ஆக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கிட்டயும் நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புறவிரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அகப்புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று அகப்புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இதை இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாள மாதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்பிற்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்க யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடகப் பாங்கினை, எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, ஏதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதானா நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவளையப்பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம், நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது சரியா, எழுந்து உறக்கத்தில் இருந்து கலைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே, வளருதியோ வளருதியோ அப்படின்றது, இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு, இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால், என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் என்பாவா. இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படியே சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சம் விண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப, தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது, ராகம் வந்து சாமா ராகம், தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக

0: உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராய்யாம் மாரேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள், உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடிக் கொள்கின்ற நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு வந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, இது தகுமா? அதனால் விரைவாக எழுந்துகொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையாக சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில் முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் மூன்று விதமான பாடல்களும் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, நல்லா கேட்க அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
0: திருப்பாவையில் உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30ன்றதுனால அதிகப்படியான சொற்களும், திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்களால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரிழையீர் செல்வ சிறுமீர்கால் வையத்து வாழ்வீர்கால் பிள்ளாய் பேய் பெண்ணே நாயகன் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் குதூகலமுடைய பாவாய் மாமன் மகளே ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே ஊமையோ செவிடோ துக்க கலக்கம் உடையவளே கோவலர் பொற்கொடியே பாம்பின் படம் போன்ற அல்குளை உடையவளே காட்டுமயில் போன்றவளே செல்வ வளமிக்க பெண்ணே நற்செல்வன் தங்கையே பிள்ளைகள் போதரி கண்ணினாய் பாவாய் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே ஏலே இளங்கிலியே நங்கை மீர் வள்ளியர்கள் சங்கம் இருப்பார் போல் கூடினோம் மேலையார் அறியாத பிள்ளைகள் சே இழையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்த்தடங்கன் மாதே என் தோழி நேரிழையாய் நேரிழையீர் முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோம் சித்தம் அழகியர் உள் நித்தில நகையாய் வண்ண கிளிமொழியார் நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே ஏலக்குழலி மானே ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிர் பிள்ளைகளே உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
1: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
0: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதுல காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும் போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல், அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும், சென்னெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும், கயல் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவியாக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்ப அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல

0: அதிகப்படியாக சரசரனு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழைக்கு வந்து ஆணையிடுவதாக. அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
1: தமிழ் இலக்கியங்களில் சங்க காலத்திலிருந்தே நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம்பாவையில் கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பற்றி அருமையாக சொன்னீங்க. நேயர்களே, இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது அறிவியல் செய்திகள் பத்தி சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக, இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது. அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது அதாவது மெதுவாக அப்படியே உறங்கி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றார் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்க நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வட்டார சொல்லு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிச்சு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை கரிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரிக்குருவி வந்து எப்படி வந்து கீச் கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏழை இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்ப ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கிழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா சிச்சியவும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசகர் பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்ற. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாழா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்குற வாழா, ஏன் சும்மா கிடக்குற அப்படி, வாழா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேல் ஒரு எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சொல்லு வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடரோ நம் சேவனை, என் சித்தம் எல்லாம் சிவபெருமானதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கு. சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு

0: புயல்வர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்லாது, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானம், எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இதை
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயர் ஆய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: பெயர் ஆய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயர் ஆய்வு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயர் ஆய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது, இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயர் ஆய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல் வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயர் ஆய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயர் ஆய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க. பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது ஆண்டாளுடையது ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது. விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல, திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள், அந்த நோன்பை நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருப்பாவையில மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம் பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்லை. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்லை, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்லை, பறை என்ற சொல்லும் இல்லை. அதில் அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எதுகை, மோனி, ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவையில எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, பாவினம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு வந்து இந்த யாப்புல இடம் பெறக்கூடியதுதான் இந்த எதுகை, மோனை, இயைபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுள்ள அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்றோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்கள்ல காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயைபும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய, ஆயர், தாயை தூய, வாய், போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய பாடல். அதுல பார்த்தோம் அப்படின்னா புல், புல்லறையன், வெள்ளை, பில்லாய், கள்ளம், வெள்ளத்து, உள்ளத்து, உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல, முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா, முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று சொல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
0: அருமையா சொன்னீங்க, எதுகை மோனை ஏபு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இறைவனுடைய காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திருப்பாவை திருவம்பாவையில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணனை திருப்பாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும்

0: சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவையில மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை ஐந்தாவது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எளியவனாக மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, மாயனா மாயங்கள் செய்யக்கூடியவன், வட மதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின் போது யமுனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்துல தோன்ற இருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை, தாயின் வயிற்றை குளிர செய்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும், அதனால இறைவனை வந்து வணங்க நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றத எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண்ணு வட மதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய ஐந்தாவது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம்பாவையில பாத்தோம்னா, பேர் ஒளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல, அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான். அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறாங்க. ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற பேர் ஒளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா எந்திரிடா ராஜா எந்திரிடா இப்படி தான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவில இரண்டுலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க, அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே, பைங்கிலி போன்றவளே, காட்டு மயில் போன்றவளே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல, அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான், நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டே தான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா, முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாவது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென் சங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்கரனை ஏழில் விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலும் வாழி இதென உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவாங்க. வாழி இதென உறக்கமோ அப்படின்னு ஆழியா நண்புடைமை, திருமாலே வந்து இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி என்ற சிறப்பிற்கு உரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவர், ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்தில் இருந்து எழுதிருப்பாங்க. அதாவது அன்பாக எழுப்பது வாழி இதென உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன், சக்கரவடியில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, அல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லண்டழையின் மெதுவாதான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது, தூங்குறவன் சில்லண்டழையின் நங்கை மீர் நீ எழுந்துருங்க அங்கைய மேர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

திருப்பாவை திருவம்பாவை அப்படின்றது பக்தி இலக்கியத்தையும் தாண்டி இலக்கிய சுவை உள்ளது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இயலிசை நாடகம், முத்தமிழின் பாங்குகள், பல அதிசயங்களை உள்ளடக்கியது தான் அந்த இலக்கியம். இன்று இளைஞர்களிடம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது எப்படி செய்வது?

0: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய இளைஞர்களுக்காகட்டும் இல்லை இளைய தலைமுறைகளுக்காகட்டும் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சிறந்த ஒரு பயனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். அப்படி வலியுறுத்தும் பொழுது நம்ம மார்கழி மாதத்துல எழுந்து வாசலில் வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுவே ஒரு அறிவியல் செய்தி தான். அப்ப நாம அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீராடுகின்ற அந்த பழக்கம் இப்ப அது சுத்தமா கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறன்ற வழக்கமே இப்ப கிடையாது. அப்போ நாம இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு வழக்கத்தை உள்ள கொண்டு வரும் பொழுது அந்த இளைய தலைமுறையை பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை நேரத்துல எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய தலைமுறையாக விளங்குது. அப்போ அந்த தலைமுறை காலையிலே எழுந்து நீராடிட்டு அவர்கள் செய்யக்கூடிய அதாவது மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் கிட்ட வருது, ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்குது, பிராணவாயு நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம வாசல்ல வந்து கோலம் போடுகின்ற ஒரு வழக்கத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வந்து நேரடியா இறைவனை வணங்குகின்ற வழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்து விட்டு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு இறைவனை வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி அதன் பிறகு நாம் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கம் தான் நம்ம இடம் இருக்கு. இந்த வழக்கத்தை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. காலையில நாம வந்து அவர்களை இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாசுரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்ன்றதை அவங்களுக்கு புகுத்தணும், எந்த நேரத்துல அதை படிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு கொண்டு சென்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் சிறப்பான ஒரு தலைமுறையாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
1: நல்ல ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்க நம்புவோம். திருப்பாவை திருவம்பாவையில் தொழில் எழுப்பல் பற்றி அருமையாக சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோட விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி.
0: அடியேனுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: வானொலிக்கு 90.
4: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
5: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாறி மகமாயி மணிவந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல். இதில் எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12

0: ஐம்பதுக்கு வானிலை மெல்லிசை. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் மற்றும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைக்கானம். 2:35 சேர்ந்திசை பாடர் பயிற்சி. ஏ மாத்ரே அசாமி மொழி பாடல். இயற்றியவர் சதீஷ் தர். இசை வினய் சந்திர மௌத்கல்யா. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 347 பகுதி. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் மீன்பிடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. முடிகொண்டான் SN ரமேஷ் அவர்களின் வீணை இசை. வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா.
1: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
2: आपको
3: कभी किसी के सहारे की जरूरत न पड़े. आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: FM ரெயின்போ 101.4 பண்பலையில் ஒரு மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப்பில் சரஸ்வதி பிலிம்ஸின் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, மௌலி, MS விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு ஆகியோருடன் பலர். இசை கார்த்திக் ராஜா. இயக்கம் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். வானொலி வடிவம் வி குமார். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 2:30 ரெயின்போ மெலடிஸ். 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக குடும்ப தினத்தையொட்டி குடும்பங்கள் எவ்வாறு மனநல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா? 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:05 ரெயின்போ ராகங்கள். 10:05 ரெயின்போ ரிவைண்ட்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எம் அஞ்சனா அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர்

0: இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல்

0: விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:35. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பினை கேட்டீர்கள். இனி சில மெல்லிசை பாடல்கள். முதல் பாடலை கு மரகதமணி இயற்றி MS விஸ்வநாதன் இசையில் LR ஈஸ்வரி பாடியுள்ளார்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி, ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்
1: பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிவோம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 2016 ஆம் ஆண்டு மே மாதம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா என்பது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். பாரம்பரிய சமையல் எரிபொருட்களான விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தும் கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சுற்றுச்சூழலிலும் தீங்குகளும் அதன் தாக்கங்களும் பல இருந்தன. இந்த நிலையிலிருந்து அவர்களை மேம்படுத்த கிராமப்புற பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை கிடைக்கச் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மகோபாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. 2020 ஆம் ஆண்டிற்குள் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவதை இலக்காக கொண்டே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் 8வது கோடி எல்பிஜி இணைப்பு

0: 2019 ஆண்டு செப்டம்பர் 7 தேதியன்றே வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 8 கோடி எல்பிஜி இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் 2016 ஆண்டு நிலவரப்படி இருந்த 62 விழுக்காடாக இருந்த எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2021 ஆண்டுக்குள் 99.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. புலம்பெயர்ந்த வீடுகளுக்கு சிறப்பு வசதியுடன் கூடிய பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 1.6 கோடி எல்பிஜி இணைப்புகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 கீழ் பயன்பெற விரும்பும் பெண்கள் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். எண்ணெய் விற்பனை செய்யும் எந்த ஒரு நிறுவனத்தின் மற்றொரு எல்பிஜி இணைப்பும் அந்த வீட்டில் இருத்தல் கூடாது. சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனவாசிகள், தீவுகள் மற்றும் நதித்தீவுகளில் வசிக்கும் எந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 18 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் இணைவதற்கு விண்ணப்பதாரர் தன்னுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரிக்கான ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர் அனைவரும் ஆதாரில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்யப்படும் மாநிலத்தில் வழங்கப்படும் ரேஷன் கார்டு அல்லது இடம்பெயர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப அமைப்பு பற்றி பிற மாநில அரசு அளிக்கும் ஆவணத்தின் இணைப்பு 1 அளிக்கப்படும் சுய விவர அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். பயனாளியின் ஆதார் மற்றும் ஆவணத்தின் வரிசை எண் 3 குறிப்பிடப்பட்டுள்ள 18 வயது நிரம்பிய குடும்ப உறுப்பினரின் ஆதார் அட்டையையே சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவரின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC எண்ணை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் நிலைக்கு ஆதரவான KYC விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1800-233-3555 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். மேலும் 1800-266-6696 என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எல்பிஜி சம்பந்தமான அவசர கால உதவிகளுக்கு 1906 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோம்.
1: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ்.

0: response to the aspirations of emerging markets and developing countries. He said every country must work together not only to manage global challenges, but to shape a more democratic, representative, and equitable international order. External Affairs Minister Dr. S. Jaishankar today met the Foreign Minister of Iran, Abbas Araghchi, in New Delhi. In a social media post, Mr. Jaishankar said both leaders discussed the situation in West Asia and its implications. He said they also exchanged views on bilateral issues of mutual interest. Dr. Jaishankar also appreciated Mr. Araghchi's participation in the BRICS Foreign Ministers Meeting 2026. The National Testing Agency, NTA, has announced that the medical entrance exam, NEET UG 2026, will be reconducted on the 21st of June. Earlier, the exam, which was held on the 3rd of this month, was cancelled due to alleged paper leak, and CBI is investigating the matter. In a social media post, the agency has requested candidates and parents to discuss the situation in West Asia and its implications. He said they also exchanged views on bilateral issues of mutual interest. Dr. Jaishankar also appreciated Mr. Araghchi's participation in the BRICS Foreign Ministers Meeting 2026. The National Testing Agency, NTA, has announced that the medical entrance exam, NEET UG 2026, will be reconducted on the 21st of June. Earlier, the exam, which was held on the 3rd of this month, was cancelled due to alleged paper leak, and CBI is investigating the matter. In a social media post, the agency has requested candidates and parents to rely only on the official channels of NTA. Meanwhile, Union Education Minister Dharmendra Pradhan today said students are the priority of the government and the centre is sensitive towards them. Briefing media in New Delhi, Mr. Pradhan assured fairness and transparency in the exam process. The minister added that NEET UG examination will be conducted in computer-based test CBT mode from next year instead of the existing OMR-based mode.
1: Our foremost priority is the welfare and future of the students, and the government remains deeply mindful of the hard work and dedication they invest in their studies. Following the conduct of the examination on 3rd May, we were determined to ensure that no genuine candidate was deprived of a fair opportunity due to the unethical practices of the education mafia.
0: The education minister admitted that NTA requires definite reforms and said steps will be taken to strengthen the examination system to prevent future irregularities. Indraprastha Gas Limited has increased the prices of compressed natural gas, CNG, by 2 rupees today. After the price hike, the new rate for 1 kilogram CNG in Delhi is 79 rupees 9 paise and 87 rupees 70 paise in Ghaziabad and Noida. In Gurugram, the new rate for 1 kilogram CNG is 84 rupees 12 paise. Earlier, oil companies raised the petrol and diesel prices by 3 rupees per litre each. Amid spike in global energy prices, the petrol price has risen from 94 rupees 77 paise to 97 rupees 77 paise per litre, while diesel prices have increased from 87 rupees 67 paise to 90 rupees 67 paise per litre in New Delhi. Similar hike in oil prices was seen in other metro cities, including Mumbai, Kolkata and Chennai. The Delhi Metro Rail Corporation, DMRC, in collaboration with the Ministry of Petroleum and Natural Gas, today launched an integrated hydrogen-powered shuttle bus service in the national capital to reduce fuel consumption and promote the use of public transport. The shuttle service will provide seamless and environment-friendly last-mile connectivity between Central Secretariat and Sevatirth Metro stations and key government establishments in the Central Vista region. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி
3: என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் ராஜஸ்ரீ.
4: அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில பெண் சாதனையாளர்கள், தொழில் முனைவோர்கள், இப்படி பல தரப்பட்ட வகையில இருக்க பெண்களை கூப்பிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், சமையல் கலை வல்லுநர், இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னுடைய தோழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சீதா ராமநாதன் அவர்கள். வணக்கம் மேம்.
5: எஸ் வணக்கம் ராஜஸ்ரீ, வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம், ஏஏஆர் மூலமா பகிர விரும்பும் சில விஷயங்கள் நிறைய மக்களிடம் போய் சேரப்போகிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்.
4: ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
5: என்னை பத்தி சொல்லணும்னாக்க, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவள். எனக்கு வந்து இப்ப 77 வயசு ஆகுது. எனக்கு 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அம்மாவுக்கு என்ன ஒரு கவலை இருந்ததுன்னா, எங்க அப்பா ரிட்டையர் ஆனவட்டு எனக்கு 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எங்க வீட்டுல மொத்த குழந்தைகள்ல 8வது. நான் எனக்கு வந்து அந்த வயசுல தெரியவே இல்லை கல்யாணம்னாக்க. அந்த காலத்துல படம் எல்லாம் பார்த்து ஒரு ஐடியல் ஒய்ஃபா எப்படி இருக்கணும்னு என்ன வந்து

0: கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். நான் கற்பனை பண்ணியிருந்ததை விட உண்மையா பார்த்தாக்க எனக்கு அப்போ வந்து மேரேஜ் லைஃப் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆனால் எனக்கு தெரியலை, நான் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட நீட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு சமையல் பண்ணிட்டு விரும்பின ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்புறமா எனக்கே புரியல எப்படி ஒரு அவேக்கனிங் வந்ததுன்ட்டுன்னு. எனக்கு அதுக்குள்ளேயே அது என் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு முன்னாடியே எனக்கு ரெண்டு குழந்தைங்களும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் இருந்த இடத்துல படிப்பு வசதியெல்லாம் ரொம்பவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என் ரெண்டு பசங்களையும் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி வந்தது. அனுப்ப வேண்டி வந்ததுப்போ எங்கள் ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும் போகல, மாதம் மாதம் பசங்களுக்கு அனுப்பணும். இன்னொரு காரணம், நான் என் பசங்களை போர்டிங் ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கு இது வேற, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் பசங்களுக்கு தெரியக்கூடாது. நான் அட்லீஸ்ட் எனக்கு அந்த வயசுக்குள்ளே அவ்வளோ புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால நான் என்ன நினச்சேனாக்க, ஒரே வழி வந்து நம்ம வந்து மேலே படிக்கணும். நான் என் பசங்க போர்டிங் ஸ்கூல் போன உடனே நான் என்ன பண்ணேன், சென்னை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்து பிஏ படித்தேன் நான்.
1: ஓகே.
0: செகண்ட் இயர் படிக்கிறப்பவே எனக்கு அங்கே இருந்த கான்வென்ட் ஸ்கூலில் எனக்கு டீச்சர் வேலை கிடச்சிருச்சு. இன்னொன்று சொல்ல போனோம்னாக்க, நான் சொல்லணுன்னா நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியமும், அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம். இங்கிலீஷில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேச வரும். நான் சேர்ந்தது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூல், ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்பவே மஸ்டாக இருந்தது. அதை விட இன்னும் என்னன்னாக்க, நாங்கள்லாம் படித்தப்போ இந்த ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரியெல்லாம் தனித்தனியாக கிடையாது, சோஷியல் ஸ்டடீஸ்னு ஒரே சப்ஜெக்ட். எனக்கு வந்து ஜியாகிரஃபியில் வந்து இந்த உலகம் சுற்றி வரத்துக்கு 24 மணி நேரம் ஆறுது, இவ்வளவுதான் எனக்கு ஜியாகிரஃபியில் தெரியும். சொல்லிக் கொடுக்க போனப்ப ஜியாகிரஃபின்னு தனி சப்ஜெக்ட், ஐயோ வேலையை ஒத்துன்ட்டேன், ஏதோ ஒரு தைரியத்தில் ஒத்துன்ட்டேன். ஆனாக்க எனக்கு கிளாஸ்க்குள்ள என்டர் பண்ணிச்சாலே நடுக்கமா இருக்கும். 5th கிளாஸ்லேருந்து 10th கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஜியாகிரஃபி டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க. காத்தால 4 மணிக்கு எழுந்திருப்பேன், எழுந்திருந்தபடியே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் கிளாஸ்க்கு போகிறச்சாலே காலெல்லாம் நடுங்கும். ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் படித்து, அதுவும் இங்கிலீஷில் இருக்கும், அதெல்லாம் படித்து ஒரு 2-3 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச கற்றுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ண கற்றுட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரானு. நானே அப்புறம் சில காரணங்களுக்காக வேலையை 50 வயசில் விட்டுட்டேன் நான். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது, விட்டுட்டேன். அந்த என்னோட பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ரிட்டையர் ஆகிட்டார்மா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே, இவ்வளோ பிரமாதமாக டீச் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலி தான் முக்கியங்கிறதுனால நான் வந்து வேலையை விட்டேன்.
1: ஓகே மேம், நீங்கள் எந்த வயசில் ஃபஸ்ட்டு இந்த பிஏ படிக்கும்போது எனக்கு டீச்சராக வேலை கிடைச்சதுன்னு சொன்னீங்களா, அது எந்த வயசுலன்னு சொல்ல முடியுமா?
0: எனக்கு வந்து கிட்டத்தட்ட 29-30 வயசு
1: இருக்கும். ஸோ அந்த வயசுலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் 2-3 வருடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு, நீங்கள் அந்த கஷ்டப்படுற காலத்தில் இருந்து எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வந்தீங்க மேம், அந்த ஒரு அனுபவம் இருக்கும்ல உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நான் உண்மையை சொல்லணுன்னாக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் மகாராஷ்டிரா. அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் எப்போ வேணாலும் போக வேண்டியது இருக்கும், காலனிலேருந்து எதுக்கான ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க, மேம் ராமநாதன் சார் ஈஸ் அட் ஹோம்ட்டு. எனக்கு அதுக்கு கூட பதில் சொல்ல தெரியாது அப்போ எனக்கு இங்கிலீஷில். நான் சில சமயம் நான் இங்கிலீஷில் அது ஃபோனில் பேச கேட்டு எனக்கு வந்து முதல்ல நீ வந்து என்ன கேட்கணும்னா, மே நோ ஹூ இஸ் டாக்கிங் அப்படின்னு கேட்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி பண்ணி பண்ணி நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் படித்தேன். இப்போ மாதிரி அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கிடையாது, நானாகவே செல்ஃபாக வந்து என் பசங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவேன். அந்த மாதிரி பேசி பேசி பேசி கற்றுட்டு அதுக்கப்புறம் நான் பிஏ முடித்த உடனே கிடச்சிது. அப்புறம் என்னோடய டீச்சிங் ஜாபை நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பிஎட் படித்தேன். பிஎட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, எம்ஏ இன் இங்கிலீஷும் படித்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் படித்து படித்து நான் இங்கிலீஷில் என்ன ஓரளவு மாஸ்டர் ஆக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வயசில் நான் இப்போது 2 இங்கிலீஷ் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், என் பிளாக்ஸ் எழுதுகிறேன் இங்கிலீஷில். இதெல்லாம் நான் அப்படியே விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒன்று பற்றுக்கணும் அந்த ஆர்வத்தையும் விடாமுயற்சி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி படிக்கிறச்சிலே எனக்கு நடுப்புற ஹெல்த் ஸ்பாயில் ஆகி 2 தடவை மேஜர் சர்ஜரிக்கு போனேன் நான். என்னோடய எக்ஸாமுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, டாக்டர்கிட்ட இந்த 15 டேஸ்க்கு வந்து என்னோடய சர்ஜரியை வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கள், நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுறேன்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த தடங்களையும் நான் வந்து மீறி என் வாழ்க்கையில் வந்து ஓரளவு பெருமை கர்வப்படலை, ஓரளவு நான் சந்தோஷப்படுறேன் என்னால் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு நான் ஏதோ பண்ணியிருக்கேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன்.
1: சிறப்பு. எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் 17 வயசுலேயே உங்களுக்கு

0: படித்து நீங்கள் தமிழ் மீடியம் தான் படித்தீங்க, இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் பிஏ பண்ணிங்க, அதில் பிஎட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ரெண்டு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஒரு ஒரு இடத்துலையுமே நீங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் போகிறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு ஐடியல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் பிஏ படிக்கணும், நான் பிஎட், இப்போ நான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும், அங்கேயும் போய் எனக்கு வராத இங்கிலீஷை நான் ரெண்டு மூணு வருஷம் நான் கற்றுக்கிட்டு நான் வந்து வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் எனக்கே நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இதுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது மேம்?
1: இதுக்கு முக்கியமான மோட்டிவேஷன் வந்து என் பசங்க ரெண்டு பேரும் போர்டிங் ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, என்னோட வீட்டுக்காரோட சம்பளம் மட்டும் போதில்லை, மாதம் மாதம் அவங்களுக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு பணம் அனுப்பிச்சே ஆகணும், அது ஒன்று காரணம். இன்னும் இன்னொன்று வந்து நான் முதல்லையே சொன்னாப்பில் என்னோட மேரீட் லைஃப் வந்து நான் நினச்ச அளவு ஹாப்பியாக இல்லை. ஸோ என்ன அந்த மென்டல் ட்ரோமாலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா எனக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டது. அப்போல்லாம் இந்த டிவி பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிவி வந்தாவிட்டு கூட நான் நினச்சேன் அதெல்லாம் விட முக்கியம் என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு இது கொண்டு வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், என்னோட சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல நான் என் பசங்களுக்காக வாழ்ந்தேன். நான் இன்னைக்கு என் பொண்ணு வந்து பெரிய கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கா, என் சன் வந்து இந்தியன் ஆர்மியில் பிரிகேடியராக இருக்கிறேன். ஸோ ஐ எம் ஏ வெரி ப்ரௌட் மதர் டுடே பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன்.
0: சூப்பர் மேம்.

0: இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிஏ எடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல மேம், பிஏல என்ன கோர்ஸ் எடுத்தீங்க?
1: பிஏல வந்து அதான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்.
0: ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்.
1: இங்கிலீஷ்.
0: ஆனால் ஏன் மேம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து தமிழ் மீடியம், தமிழ் தான் தெரியும் அப்படின்றப்போ என்னோட கேள்வி ஆர்வம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ் தெரியும்னா ஃபஸ்ட் எடுத்தோம்ல பிஏ தமிழ் தானே எடுப்பாங்க, ஆனால் நீங்கள் ஏன் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க?
1: நான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தது காரணம், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிராவில் வேலையாக இருந்தார்.
0: ஓகே.
1: அங்கே வந்து ஸ்கூலில் டீச் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கிலீஷு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், தமிழில் என்னால் டீச் பண்ண முடியாது. அப்புறம் நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்ததுனால எனக்கு ஓரளவு தமிழ், எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ எனக்கு ஓரளவு தமிழ் நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா தெரியுமே முதல்லையே, அதை விட தெரியாத கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் பாருங்கள், நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தேன், ஆனால் ஸ்கூலில் வந்து எனக்கு கிடச்சது வந்து ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து தயங்கலை, ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரி தான் நான் எடுத்திருக்கேன், எப்படி ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுப்பேன், நான் வந்து இந்த குளோபை கூட பார்த்தது இல்லையா அப்படிலாம் தயங்கவே இல்லை. அப்படியே டே அண்ட் நைட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 4 o'clock எழுந்திருப்பேன், வீட்டில் சமையல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவேன், இல்லை ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் கேட்பேன். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் என் பையன் வந்து சென்னையில் போர்டிங்கில் இருந்தான், அவன்கிட்ட கேட்பேன், என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்பேன், அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் நான். அது நான் என்னோட வேலையை, என் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணோன்னு என்னோடய பிரின்ஸிபல் சொன்னாங்க. உன்ன மாதிரி ஜியாகிரஃபி யாராலுமே டீச் பண்ண முடியாது, ஸோ நீ ஏன் வேலையை விடுற, உனக்கு வந்து இவர் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனால் என்ன, நீ ஏன் வேலைக்கு வரலாமே நாங்கள் அப்படி. எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனவட்டு ஐ தாட்டு, அவருக்கு போர் அடிச்சிடும் வீட்டில். அப்புறம் வந்து அடிக்கடி என் பசங்கக்கிட்டையும் போக வேண்டியிருந்தது, அதனால் லீவும் கிடைக்காது, அதனால் வேலையை விட்டேன். ரொம்ப அழுதுகிட்டே வேலையை விட்டேன்னு சொல்லணும். எனக்கு வேலையை விட என்னோடய குடும்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாகப்பட்டது.
0: அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ்
1: பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து தெரியாமல் ஹிந்தியில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, படைய அச்சை லக்தேன் ஏ தருத்தி ஏ நதியா ஆர் ஆப்னு ஒரு பாட்டு இருக்குது ஹிந்தியில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, இந்த உலகம் இந்த நதி அதெல்லாம் மாதிரி நீங்கள் ரொம்ப, ஏன்னா அந்த உலகம் நதியெல்லாம் ஜியாகிரஃபியில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நான் அதை வச்சுட்டு பசங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. நான் ஸ்கூல்லேருந்து போனப்போ படைய அச்சை லக்தேன் அப்படிங்கிறது, ஏ தர்த்தி ஏ நதியா அவர் ஆப், தர்த்தினாக்க உலகம், நதினா ரிவர், ஆப்னா நீங்கள். எனக்கு அதை விட ஒரு இது கௌரவம் ஒன்றுமே இல்லை. ஒரு டீச்சராக இருந்து பசங்கக்கிட்டேருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி ஃபேர்வெல் பார்ட்டினாங்கன்னா அதை விட எனக்கு மகிழ்ச்சி தருது, ஒன்றுமே இல்லை.
0: நினைப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் நிறைய மக்களை பார்க்குறேன். ஆனால் முன்னாடி ஃபோன் இல்லை, ஆன்லைன் எதுவுமே கிடையாது, நீங்கள் போய் பார்க்கணும்னா ஒன்லி லைப்ரரி மட்டும்தான், யார்ட்டையாவது போய் பேசினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முனைப்போடு அதை கற்றுருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே பயங்கர இன்ஸ்பயராக இருக்கு மேம்.
1: ஏன்னா எனக்கு என்னென்ன ஒரு இருந்தது,

0: என் பசங்களை நல்லா கொண்டு வந்தா இன்கம் வேணும். அந்த இன்கம் வர்றதுக்கு என்னோட ஆசிரியர் தொழில் தான். அந்த வேலையை நான் எப்படி இருந்தாலும் தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன முயற்சி, என்னோட ஹார்ட் ஒர்க் தான். அதுதான் அது சுயநலத்துக்காக தான். பட் அட் த சேம் டைம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வருவாங்க மேம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்கள என்னோட ஸ்டூடெண்ட்ஸாகவே பார்க்கல, என் குழந்தைங்களாக தான் பார்த்தேன் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ வேலையை தக்க வச்சுக்கணும், அட் த சேம் டைம் டெடிக்கேட்டட் டீச்சராக இருக்கணும். ஐ ஷுட் பி ஹான் ட்ரூலி இதுவாக இருக்கணும், என்னோட சர்வீஸ்க்கு வந்து இதுவாக இருக்கணும். தட் வாஸ் மை எய்ம்.
1: எனக்கு இப்படி ஒரு ஜியோகிராஃபி டீச்சர் கிடைக்கலையே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மேம். ஓகே மேம், இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டீச்சராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்களோட அட் 50 ஏஜில் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சமையலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, விமன் வந்து எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் ஆணும் சமைக்கிறாங்க பெண்ணும் சமைக்கிறாங்க, ஆனால் முன்னாடி நீங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒன்லி விமன் மட்டும்தான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
0: எனக்கு எப்படி வந்ததுன்னா, முதல்ல வந்து எனக்கு பல்லேழு வயசில் கல்யாணம் ஆனோடனே எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மேட்ரு கெமிக்கல்ஸுங்கிற வேலையில் இருந்தார். அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி தான், ஹீட்டர் தான். அப்போல்லாம் கேஸ் கூட கிடையாது, அந்த பம்ப் அடிக்கிறேன் ஸ்டவ் தான், கேஸ் ஸ்டவ் இல்லாட்டா அந்த உமரா ஸ்டவ் தான். எனக்கு சமையலே வராது. எனக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே தவிர்த்து பெரிய ஃபேமிலியில் இருந்திருக்கேன், அதனால எனக்கு சமைக்கிறதுக்கே சான்ஸே வந்தது கிடையாது. நாங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தோம், அவங்களுக்கு இட்லி தோசைன்னா ரொம்ப அதிசயம் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த சண்டே நீங்கள் நம்ம வீட்டில் நாலு பேர் இட்லி சாம்பார் சாப்பிட வராங்கன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ஜியோகிராஃபி கற்றுட்டக்காது தான் நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இந்த கல்லோரில் இது இட்லி கரைச்சி, அதுக்கப்புறம் சாம்பார் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது சமையல், அந்த ஸ்டவ்வில் அதெல்லாம் இதே மாதிரி தான். 2 மணிக்கு சண்டே இன்றைக்கி அவங்க வராங்கன்னா 2 மணிக்கு எழுந்துருவேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பண்ணவும் கற்றுட்டேன். அப்புறம் இன்னும் மேஜர் திங்க் என்னன்னாக்கா, எப்போவுமே அப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் அமையும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து டேக் இட் ஈஸி பாலிசி, சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் சாப்பிட்றோம் ரொம்ப ஈஸி, ஏதோ பசித்த வேலைக்கு சாப்பாடு வேணும். ஆனால் இங்கே வந்தாக்கா மாமியார் வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க வீட்டில் தே ஆர் வெரி பர்டிகுலர், இதுன்னா அப்படி தான் இருக்கணும் இதுன்னா அப்படி தான் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. எப்படியோ அந்த காய் கட் பண்ணி வேக வச்சு உப்புக்காரம் இருந்தால் நாங்கள்லாம் சாப்பிட்றோம். இங்கே வந்தாக்கா அதை வறுக்கணும் பொறிக்கணும் இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் நான் சமையல் கற்றுக்கிறதுக்கு. இந்த எப்படியோ சாம்பார் அதெல்லாம் கற்றுட்டேன் நான். மகாராஷ்டிராவில் போய் அவங்க பண்ணுற சமையல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் வந்து அவங்க ஒரு பஞ்சாபிஸ் அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன உடனே வீட்டில் அவருங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து நீ சமையலில் என்ன பண்ணுறேன்னாக்கா பூரி சோலை பண்ணுறேன்னாரு. அது என்னது சோலையா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு இதுக்கெல்லாமே காரணம் எப்பவுமே வாழ்க்கையா இருந்து கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா நீங்க எது தெரியுதோ எது தெரியலனோ கண்டிப்பா வாழ்க்கையில முன்ன அந்த ஆர்வத்தை மட்டும் விடவே கூடாது, எந்த வயசுலயும் விடக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி.
1: உங்களை பத்தி படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு புக் எழுதிருக்கீங்க. இன்னொன்னு, நீங்க ஒரு பிராண்ட்ல வந்துட்டு அங்க சமைச்சு No.1 நீங்க பிரைஸ் வாங்கினதா நான் வந்து பார்த்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன்.
0: ஆமாப்பா, நான் வந்து ரொம்ப வருஷம் நான் நிறைய தூர்தர்ஷன்ல கொடுத்துருக்கேன், நிறைய சேனல்ஸ்ல வந்து நான் குக்கரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு டிவி சேனலுக்காக ஒரு குக்கரி காம்படிஷன்ல கலந்துட்டால வந்து வசந்த் சார் வந்து அதில் ஜட்ஜா வந்தார். நான் அதில் பண்ணியிருந்தது சக்கர வியூகன்னு ஒரு ஐட்டம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அப்போ வந்து வசந்த் சார் என்கிட்ட கேட்டார், இதுக்கு பேரே ரொம்ப நல்லா இருக்கே சக்கர வியூகன்னு. நான் சொன்னேன், இது வந்து அது ரவுண்டாக இருக்கும், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியும்னு தெரியாது, அப்படியே ரவுண்டில் தெரிய வைத்த. அப்போ வந்து அவர் கேட்டார், நான் சொன்னேன் இது இந்த மாதிரி வந்து அந்த வெளியிலேயே வர முடியாது இல்லை சக்கர வியூகன், அது மாதிரி தான் இது உங்களுக்கு ஆரம்ப முடிவு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லை. அவர் வந்து ஐயோ வெரி குட் ஐடியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார்.
1: ஓகே மேம், இந்த டிஷ் வந்து ஸ்வீட்டாக காரமாக
0: காரம் காரம் உட்கார். மைதா மாவில் அப்பளம் மறியிட்டு உள்ள உருளைக்கிழங்களை மசாலா போட்டு ஸ்டப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணுறேன்.
1: உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேம் வந்தது?
0: நான் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கேன்ல, நிறையா மகாராஷ்டிராவில் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை பண்ணுது, ஸோ கற்றுன்றது நிறையா. அதுக்கு மேலே என்ன அட்வான்டேஜ் ஆச்சுனாக்கா, எனக்கு வந்து என்னோடய டாட்டரிங்லாம் வந்து பஞ்சாபியும் என்னோடய சன்னிலாம் வந்து பீகாரி. ஸோ நான் வந்து கல்யாணம் ஆனவட்டு கூட அவங்ககிட்டேருந்தெல்லாம் நிறைய நான் என் டாட்டர்லாட்டேருந்து கற்றுக்கிறேன், என் டாட்டரோட மதர்லாட்டேருந்து கற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியமாக இருந்தது, யார்கிட்டேருந்து கற்றுக்கிறேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கற்றுட்டேன். சமையலில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் உண்மையை சொல்லனே எனக்கு வந்து பாடெல்லாம் வரைய எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ எனக்கு பாடெல்லாம் வரவே இல்லை. ஐ எம் நாட் அ குட் பெயிண்டர், ஐ எம் நாட் அ குட் ஆர்டிஸ்ட். ஸோ எதான ஒன்று எனக்கு இருக்கணும், சம்வேர் ஐ ஷுட் எக்ஸல்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் நினச்சேன் என்னால் சமைக்க முடியும், பேச முடியும். ஸோ நல்லா பேசுவேன், நல்லா சமைப்பேன்,
1: நல்லா எழுதுவீங்க,
0: நல்லா எழுதுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரேன்.
1: சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசுறத வச்சு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்போ ஜியாகிரஃபி எடுத்ததாக இருக்கட்டும், பெஸ்ட் ஜியாகிரஃபி டீச்சர் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் குக்கிங் நீங்கள் சொன்னீங்க, சமைக்கவே எனக்கு தெரியல ஆனால் நான் எல்லாத்துட்டையுமே கற்றுட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு ஒரு புக்கே போட்டிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கேட்டால் நம்பர் ஒன் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. அடுத்து நம்ம ரைட்டர் அப்படின்னு வந்தோம்னாலும் எனக்கு தோணுச்சு நான் எழுதுனேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் யாரையோ போய் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க. நம்ம உங்கள் புத்தகத்தை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் மேம். ஏன்னா இந்த விஷயத்தை எனக்கு இங்கே சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு சமைக்க தெரியல, இப்போ நான் சூப்பராக சமைக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு புக்கு போடணும், ரெசிபி நம்ம கொடுக்கணும், இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
0: எனக்கு எப்போவுமே அது டீச்சராக இருந்ததுனாலயோ எனக்கும் தெரியல, எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நிறையாவே ஆர்வம் வந்தது. அதே போல் நான் வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து எதோ சமைக்கணும்னு சமைச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு விலைவாசி வித்து இவ்வளவு விலை கொடுத்து மளிகை சாமான்லாம் வாங்குறோம், அது கொஞ்சம் ஆர்வம் காட்டி கொஞ்சம் கேர் எடுத்துட்டாக்க அதே நல்ல விதமாக பண்ண முடியுமே. அதே அரிசி, அதே பருப்பு, அதே எண்ணெய், அதே காய் தான், பட் ஒவ்வொருத்தர் பண்ணிச்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது ஏன் கொஞ்சம் ஆர்வம் காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கு போட்டு அந்த ஆர்வத்தை மக்களுக்கு தூண்டணும். இதுவோ இதை வச்சு இதெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, நான் இந்த புக்கு எழுதினப்போ அவ்வளோ குக்கரி சேனல்லாம் அவ்வளோ இதாகலை, ஃபேமஸ் ஆகலை. ஸோ இதை வச்சு இப்படி நான் கற்றுண்டதை நான் நினச்சேன். ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை பீப்புள்.
1: சூப்பர் மேம்.

0: உங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ எப்படி வந்துச்சு?
1: எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல முதல்லே 50 வயசுலயே ரிட்டையர் ஆயிட்டேன். பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, எதானும் யூஸ்ஃபுல்லாக என்னோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப படிப்பேன், புக்ஸ் ரொம்ப படிப்பேன். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபேமிலி அதெல்லாம் பற்றி ரொம்ப படிக்கிறது பிடிக்கும். ஒரு தடவை நான் வந்து இந்த ரொம்ப இங்கிலீஷில் ரைட்டர் ஷோபா டேன்னு இருக்காங்க, அவங்க எழுதின ஸ்பௌஸுங்கிற ஒரு புக் படித்தேன். அவங்க ஸ்பௌஸுங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றினது. அவங்க எழுதினது படித்தப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ நான் கூட இந்த மாதிரி ஒரு நிறையா தமிழ்நாட்டிலேயே நிறையா பேர் வந்து தமிழ் படிக்கிறவங்க இருப்பாங்க. என்னோடய தாய்மொழி தமிழ் தான். நான் அப்புறம் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ நம்ம தமிழில் எழுதி முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேரேஜ் லைஃப், நான் வாழ்க்கையில் கற்றுன்றது அதெல்லாம் வந்து எழுதி நல்வாழ்வு இருக்க வழிகாட்டுன்னு முதல்ல ஒரு புக் எழுதினாங்க. அதனால் நான் எதிர்பார்த்தளவு அது ரீச் ஆகலை. ஆனால் படித்தவங்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து மேரேஜ் கப்பிள்கெல்லாம் கூட இது வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னதுனால நான் வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எழுதினேன். அப்புறம் இந்த புக்ஸ் எழுதுறதை விட எனக்கு இன்னும் தோணுச்சு, இப்போ ஆன்லைன் வந்துச்சு இல்லையா, புக்கெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு பிளாகர் ஆனேன், பிளாகர் எழுதி நான் பேசிக்கலி ஆயமே இவ்வளோ என்ன வந்தாலும் சரி ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து நிறையா புக்ஸ் எழுதினேன். அந்த மாதிரி புக்ஸ் எழுச்சியில் பிளாகும் எழுத ஆரம்பித்தேன் இங்கிலீஷில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இங்கிலீஷ் நல்லா வந்தோடனே இங்கிலீஷில் வந்து பிளாக் இஸ் மேரேஜ் ஏ பேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதினேன் நான். இப்போவும் நான் என்னோட இந்த 77 வயசுலேயும் எனக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு. கையில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க, இடுப்பில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க. ஸ்டில் நான் வந்து எனக்கு வந்து என்னால் விரும்பின அப்படியே டிவி அந்த மாதிரி பொழுது கதை பேசி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன்,
0: நடந்தாலும் என்ன இது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியும்,
1: ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஒரு இது உண்டு என்னன்னாக்கா, ஒரு 100 பேர் படித்தாங்கன்னாக்கா ஒரு பாதிரியாரோட கதை படிச்சிருக்கேன். அந்த பாதிரியார் என்ன பண்ணுவாருன்னா, கார்த்தால கடற்கரை ஓரத்தில் வந்து நின்றுட்டு அந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து கடலில் திரும்ப விடுவாராம், தினமும் பண்ணுவாராம் கார்த்தால. அந்த பக்கமாக ஒருத்தர் வழிபோக்கம் தினமும் போகிறவர் வந்து கேட்டாராம், பாதிரியாரே நீங்கள் வந்து இந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து திரும்ப கடலுக்குள்ளே போடுறீங்க, அவங்க வந்து இன்னைக்கு இல்லைன்னா அவங்க நாளைக்கு செத்து தானே போகிறது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செத்து போகிறது எனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து அந்த மீனுக்கு ஒரு இது கொடுத்தேன்ல, வாழ்க்கை கொடுத்தேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குன்னு. அதே மாதிரி நான் நினச்சேன், என்னோடய புக்கை 100 பேர் படித்தேன், இல்லை ஒருத்தர் கூட ஐயோ இவங்க எழுதியிருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம், இவங்களை ஃபாலோ பண்ணாக்க நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலான்னு ஒருத்தர் கடைசா கூட நான் அதை என்ன எழுதின புஸ்தகத்துக்கு என்னோட இதுவாக நினச்சிட்டு இப்போ வந்து ஆன்லைனில் நான் நிறையா எழுதிட்டுருக்கேன். புக்ஸ் எழுதாமல் இந்த வயசில் நான் ஆன்லைனில் எழுதி
0: சூப்பர்
1: பிளாக்ஸ் எழுதுறேன் எல்லாம் எழுதி.

0: நீங்கள் சொல்கிற வார்த்தை உண்மை. அதாவது நான் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இல்லைன்னா கூட என் புக்கு படிக்கிற ஒரு 100 பேரில் ஒருத்தரோட வாழ்க்கையை அது மாற்றிச்சினாலுமே எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க அதை.
1: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
2: இதன் தொடர்ச்சியை வரும் திங்கட்கிழமை எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு

0: கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கு அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்

0: ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:56.
5: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
6: பேசுகின்றேன்.
5: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது

கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசை தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே

நேர்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் முடிக்கொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் இ முரளி அவர்கள் கட்டம். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் மார்குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு, பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்ரின், பி வளர்மதி, இ விக்னேஸ்வரி ஆகியோர்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கிராமத்து அடிப்படையில் ஐலா பேர் காணாங்கத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம், பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க. வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு, கில்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறு மீன்களுக்கு தனி வலை, நவர வலை. ஆனால் மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்கோம். தேவைப்படும் தூரத்துக்கும் போறோம், தேவைப்பட்ட இடத்துல மீனையும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான்.
0: மீன்பிடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan discuss energy cooperation and bilateral trade in Abu Dhabi. Both leaders exchange key MOUs in defense, petroleum and investments. BRICS Foreign Ministers Meeting 2026 underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's commitment in advancing goal of reformed and effective multilateralism. NTA to reconduct NEET UG 2026 examination on June 21st. Education Minister Dharmendra Pradhan assures fairness and transparency in exam process. BJP MLA Ratindra Boshu elected as new Speaker of West Bengal Legislative Assembly. And in badminton, Indian men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter semi-finals of Thailand Open. Prime Minister Narendra Modi is in Abu Dhabi on the first leg of a six-day tour covering the UAE and Europe. He was received by UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan at the presidential airport and accorded a ceremonial welcome with UAE F-16 fighter jets escorting his aircraft as it entered Emirati airspace.

0: காற்றோடு
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: நேரம் 2:35. ஆகாஷ் வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடல கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: ஏய் மாதி ரே, ஏய் மாதி ரே, மோரோ மோதே. மாதி கே சுமிலோ, மாதி கே சுமிலோ, ஏய் மாதி தே ஏய் மாதி தே ஜீபன், ஏய் மாதி தே ஜீபன் சோபி. তো ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி.
1: இது ரெண்டு முறை வரும்.
2: ஆக்கி ஆக்கி மோசிலோ.
1: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
2: தூர் ஆகாஹார், ஆகாஹார் தூர் ஆகாஹார், ரோஹன் கியோனு லாகே லாகே, ஹாகோர் தொலிர் ஹாகோர் ஹாகோர் ஹாகோர் தொலிர் ஹாகோர் தொலிர், மானிக் கியோ மானிக்

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுக்கா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?

0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் ஒலிபரப்பு 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள் அமுதம்.

0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
1: நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில்.
0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 347 பகுதி. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். மீன்பிடி அனுபவங்கள், திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. முடிக்கொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீண இசை. வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. சூழல் விளக்கு, தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, கண் பார்வையை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 8th பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா. 9:00 அரங்கிசை, தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா, 2nd பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தாரணி, தாரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர் ஆகியோர். தொடர்ந்து ஒரே வீட்டில் தனித்தனி உலகம், உரை வழங்குபவர் எஸ் ஜனனி. பெண்கள் வலிமை, தேசத்தின் பெருமை, எஸ் மோனிஷா வழங்கும் உரை. 12:10 சங்கீத சாரல், கே தாரிணி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இளைய இதயங்களின் வானொலி பயணம், சிறப்பு சித்திரம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 348 பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 8:45 கேலக்சி அண்ட் பியான் ஆங்கில நிகழ்ச்சி. பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10:00 அகில பாரத இசை, பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கயால் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை

0: Bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

எப்படி இவ்வளவு வேகமாக அந்த மூதாட்டி இங்கே வந்து சேர்ந்திருப்பார் என்று தம்முடைய ஆச்சரியத்தை இளவரசர் வெளிப்படுத்தினார். அப்போது இதை எப்படியோ தெரிந்து கொண்ட அந்த மூதாட்டி அங்கே தொலைவில் நின்ற யானைக்கருகே ஒரு அரபு நாட்டு குதிரை நின்றிருந்ததை சுட்டிக்காட்டினார். இளவரசருக்கு வேறொரு ஆச்சரியம் ஏற்பட்டது. கரையில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரையின் கம்பீர தோற்றம்தான் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது. அரபு நாட்டில் வளரும் உயர்ந்த சாதி குதிரைகளில் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது? எப்படி இது இங்கே வந்தது? எப்படி இந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். பூங்குழலி சமிக்ஞை பாஷையினால் இதை பற்றி வாய் பேச இயலாத அந்த மூதாட்டியிடம் கேட்டாள். யானை இரவு துறைக்கு பக்கத்தில் இந்த குதிரை கடலிலிருந்து கரையேறியது என்றும், கரையேறியதும் தரிகட்டு பிரமித்து நின்று கொண்டிருந்ததென்றும் அந்த மூதாட்டி அதை அன்புடன் தட்டி கொடுத்து வசப்படுத்தி அதன் மேல் ஏறிக்கொண்டு வந்ததாகவும் தெரியப்படுத்தினாள். இதை கேட்ட இளவரசரின் வியப்பு மேலும் அதிகமாயிற்று. பேசிக்கொண்டிருக்கும் போதே பூங்குழலியின் கண்ணிமைகள் மூடிக்கொள்வதை இளவரசர் கவனித்தார். முன்னமே தூக்கம் வருகிறது என்று சொன்னாய், நீ போய் படுத்துக்கொள் என்றார். அப்படி சொன்னதுதான் தாமதம். பூங்குழலி அந்த இடத்திலிருந்து சற்று விலகிச் சென்று படுத்து பக்கத்தில் கிடந்த கப்பல் பாய் ஒன்றை எடுத்து போர்த்தி கொண்டாள். படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கி போனாள். அவள் மூச்சுவிட்ட தோரணையிலிருந்து அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்தது. ஆனால் தூக்கத்திலேயே அவளுடைய வாய் மெல்லிய குரலில் பாட்டு ஒன்றை முணுமுணுத்தது. அலைகடலும் மூய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன். ஆஹா, இதே பாட்டை வந்தியத்தேவன் நேற்று அடிக்கடி முனகிக் கொண்டிருந்தான். இவளிடம்தான் கற்றுக்கொண்டான் போலும். மற்றொரு சமயம் சமுத்திரகுமாரி விழித்துக் கொண்டிருக்கும் போது பாட்டு முழுவதையும் பாடச் சொல்லி கேட்க வேண்டும் என்று இளவரசர் எண்ணினார். உடனே அந்த மூதாட்டியிடம் அவர் கவனம் சென்றது. ஆஹா, எல்லாருக்கும் தான் சில சமயம் அகக்கடல் பொங்குகிறது, நெஞ்சகம் விம்முகிறது. ஆனால் வாய் திறந்து தன் உணர்ச்சிகளை என்றும் வெளியிட முடியாத இந்த மூதாட்டியின் உள்ள கொந்தளிப்புக்கு உபமானம் ஏது? எத்தனை ஆசாபாசங்கள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை துயரங்கள், எவ்வளவு கோபதாப ஆத்திரங்கள், எல்லாவற்றையும் இவள் தன் உள்ளத்திலேயே அடக்கி வைத்திருக்கிறாள். எத்தனை காலமாக அடக்கி வைத்திருக்கிறாள்? வாய் பேச இயலாத அந்த மூதாட்டி இடம்பெயர்ந்து இளவரசரின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவருடைய தலைமயிரை அன்புடன் கோதிவிட்டாள். அவருடைய இரண்டு கன்னங்களையும் பூவை தொடுவது போல தன் வலிய வைரமேறிய கரங்களினால் மிருதுவாக தொட்டு பார்த்தாள். இளவரசருக்கு சற்று நேரம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிறகு அந்த மூதாட்டியின் பாதங்களை தொட்டு தம் கண்ணில் ஒற்றி கொண்டார். அவள் அந்த கரங்களை பிடித்து தன் முகத்தில் வைத்துக் கொண்டாள். இளவரசருடைய கரங்கள் விரைவில் அந்த பெண்ணரசியின் கண்ணில் பெருகிய நீரால் நனைந்து ஈரமாயின. வாய் பேச இயலாத அந்த மூதாட்டி சமிக்ஞையினால் இளவரசரையும் படுத்து உறங்கச் சொன்னாள். தான் காவல் இருப்பதாகவும் கவலையின்றி தூங்கும்படியும் சொன்னாள். இளவரசருக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை. ஆனாலும் அவளை திருப்தி செய்வதற்காக படுத்தார். படுத்து வெகுநேரம் வரையில் அவர் உள்ள கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. பிறகு வெளியில் சிறிது குளிர்ந்த காற்று வந்தது. உடல் குளிரவே உள்ளம் குவிந்தது. லேசாக உறக்கமும் வந்தது. ஆனால் உறக்கத்திலும் இளவரசரின் மனம் அமைதியுறவில்லை. பற்பல விசித்திரமான கனவுகள் கண்டார். அரபு நாட்டுச் சிறந்த குதிரை ஒன்றின் மீது ஏறி வானவெளியில் பிரயாணம் செய்தார். மேகமண்டலங்களைக் கடந்து வானுலகில் புகுந்தார். அங்கே தேவேந்திரன் அவரை ஏராவதத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றான். தன்னுடைய இரத்தன சிங்காதனத்தில் அவரை உட்காரச் சொன்னான். ஓ, இது எனக்கு வேண்டாம். இந்த சிங்காத

நேரத்தில் என் பெரிய தாயார் அந்த வாய்ப்பேச இயலாத ராணியை ஏற்றி வைக்க விரும்புகிறேன் என்று இளவரசர் சொன்னார். தேவேந்திரன் சிரித்து, அவள் இங்கே வரட்டும், பிறகு பார்க்கலாம் என்றான். தேவேந்திரன் இளவரசருக்கு தேவாமிர்தத்தை கொடுத்து பருகச் சொன்னான். இளவரசர் அருந்தி பார்த்துவிட்டு, ஓ, இது காவிரி தண்ணீர் போல் அவ்வளவு நன்றா இல்லையே என்றார். தேவேந்திரன் இளவரசரை அந்த புறத்துக்கு அழைத்துப் போனார். அங்கே தேவ மகளிர் பலர் இருந்தார்கள். இந்திராணி இளவரசரை பார்த்து, இந்த பெண்களுக்குள்ளே அழகில் சிறந்தவள் யாரோ அவளை நீர் மணந்து கொள்ளலாம் என்றாள். இளவரசர் பார்த்துவிட்டு, இவர்களில் யாரும் பூங்குழலியின் அழகுக்கு அருகிலும் வரமாட்டார்கள் என்றார். திடீரென்று இந்திராணி இளைய பிராட்டியாக மாறினாள். அருள்மொழி, என் வானதியை மறந்துவிட்டாயா என்று கேட்டாள். இளவரசர், அக்கா அக்கா, எத்தனை நாளைக்கு என்னை நீ அடிமையாக வைத்திருக்கப் போகிறாய்? உன்னுடைய அன்பின் சிறையை காட்டிலும் பழுவேட்டரையரின் பாதாள சிறை மேல் என்னை விடுதலை செய். இல்லாவிட்டால் விராட்டராஜனுடைய புதல்வன் உத்தரகுமாரனைப் போல என்னை அரண்மனையிலேயே இருக்கச் செய்துவிடு. ஆடல் பாடல்களில் காலங்கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். இளைய பிராட்டி குந்தவை தன் பவளச் செவ்விதழ்களில் காந்தள் மலரையொத்த விரலை வைத்து அவரை வியப்புடன் நோக்கினாள். அருள்மொழி, நீ ஏன் இப்படி மாறிப்போய்விட்டாய்? யார் உன் மனத்தை கெடுத்தார்கள்? ஆம் தம்பி, அன்பு என்பது ஓர் அடிமைத்தனம்தான். அதற்கு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றாள். இல்லை அக்கா, இல்லை, நீ சொல்வது தவறு. அடிமைத்தனம் இல்லாத அன்பு உண்டு. உனக்கு அதை காட்டட்டுமா? இதோ கூப்பிடுகிறேன் பார். பூங்குழலி, பூங்குழலி, இங்கே வா என்று கூவினார். பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில் பூங்குழலி குதிரையின் காலடி சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டாள். வாய் பேச இயலாத ராணி குதிரை மேல் ஏறி புறப்படுவதை பார்த்தாள். அவளை தடுப்பதற்காக எழுந்து ஓடினாள். அவள் கப்பலிலிருந்து இறங்கி கரைக்குச் செல்வதற்கு முன்னால் குதிரை பறந்து சென்றுவிட்டது. உதய நேரம் மிக்க மனோகரமாயிருந்தது. பூங்குழலியின் உள்ளத்தில் என்றுமில்லாத உற்சாகம் ததும்பியது. அங்கிருந்தபடியே கப்பலின் மேல் தளத்தை பார்த்தாள். இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தார். பூங்குழலி நதிக்கரையோரமாக பறவைகளின் இனிய கானத்தை கேட்டுக்கொண்டு நடந்தாள். ஒரு மரத்தின் வளைந்த கிளையில் ஒரு பெரிய ராட்சச கிளி உட்கார்ந்திருந்தது. பூங்குழலியைக் கண்டு அது அஞ்சவில்லை. எங்கே வந்தாய் என்று கேட்பது போல அவளை உற்று பார்த்தது. கிளித்தோழி, இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இளவரசர் இங்கிருந்து போய்விடுவார். பிறகு எனக்கு நீதான் துணை, என்னோடு பேசுவாயல்லவா என்று பூங்குழலி கேட்டாள். அந்த சமயம் பூங்குழலி, பூங்குழலி என்ற குரல் கேட்டது. முதலில் கிளிதான் பேசுகிறது என்று நினைத்தாள். இல்லை, குரல் கப்பலிலிருந்து வருகிறது என்று உணர்ந்தாள். இளவரசர் அழைக்கிறார் என்று அறிந்து குதித்தோடினாள். ஆனால் கப்பல் மேலேறி பார்த்தபோது இளவரசர் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தார். பூங்குழலி அவர் அருகில் சென்றபோது அவருடைய வாய் மட்டும் பூங்குழலி என்று முணுமுணுத்தது. உடல் புலகாங்கிதம் கொண்ட அந்த பெண் இளவரசரின் அருகில் சென்று அவருடைய நெற்றியை தொட்டு எழுப்பினாள். இளவரசர் உறக்கமும் கனவும் கலைந்து எழுந்தார். கீழ்த்திசையில் உதயமாகிக் கொண்டிருந்தான். பூங்குழலியின் முகம் மலர் போல பிரகாசித்தது. என்னை அழைத்தீர்களே, எதற்கு என்று கேட்டாள். உன் பெயரை சொல்லி அழைத்தேனா என்ன? தூக்கத்தில் ஏதோ பேசியிருப்பேன். நீ நேற்றிரவு தூங்கிக் கொண்டு பாடினாயே, நான் தூக்கத்தில் பேசக்கூடாதா என்றார். இளவரசர் குதித்து எழுந்தார். ஓஹோ, இத்தனை நேரமா தூங்கிவிட்டேன், பெரியமாங்கே என்று கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த மூதாட்டி அதிகாலையில் குதிரை ஏறி போய்விட்டதை சமுத்திரகுமாரி சொன்னாள். நல்ல காரியம் செய்தாள். சமுத்திரகுமாரி, உன் களைப்பு தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நீயும் இனி விடை பெற்றுக் கொள்ளலாம். என் நண்பர்கள் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்க வேண்டும். அதுவரை இந்த கப்பலை சோதித்து பார்க்கப் போகிறேன் என்றார். பூங்குழலி அதோ அதோ என்று சுட்டிக்காட்டினாள். அவள் காட்டிய திசையை இளவரசர் நோக்கினார். கடலில் வெகு தூரத்தில் ஒரு பெரிய மரக்கலம் தெரிந்தது. கடற்கரை ஓரமாக ஒரு சிறிய படகு வருவதும் தெரிந்தது. படகிலே ஐந்தாறு பேர்கள் இருந்தார்கள். ஆஹா, இப்போது எல்லா விவரங்களும் தெரிந்து போய்விடும் என்றார் இளவரசர். தாம் அங்கிருப்பது தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையோடு போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார். ஆகையால் உடனே புதைந்த கப்பலிலிருந்து கீழிறங்கி நதிக்கரையோரமாக கடற்கரையை நோக்கிச் சென்றார். பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றாள். யானையும் அவர்களை பின்தொடர்ந்து அசைந்தாடி கொண்டு சென்றது. கடற்கரையில் போய் நின்றார்கள். மரக்கலம் அவர்களை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருந்தது. படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வம் காரணமாய் சிறிது நேரத்திற்குள் முன்னால் வந்துவிட்டாள்.

0: இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் அவருக்கு களிப்பை ஊட்டியது. அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யானையை கட்டுப்படுத்தி நடத்துறவன் மாவுத்தன், குதிரையை கட்டுப்படுத்தி இயக்கிறவன் ராவுத்தன். யானை விஷயத்துல அருள்மொழிவர்மர் நிகழ்த்தின சாகச செயல்களை பார்த்து வியப்படைஞ்சோம். இப்ப அனாயாசமா அரபு குதிரையில ஏறி வந்து அவரையே வியப்புல ஆழ்த்திட்டா அந்த மூதாட்டி பூங்குழலின் அத்தை. நல்லவேளை இந்த தருணங்கள்ல மாவுத்தனோ ராவுத்தனோ பக்கத்துல இல்ல, இருந்திருந்தா அதிர்ச்சியே அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. நேர்களே, பொதுவா குதிரைகளின் நடைகளை பத்தி இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல கடம்பூர் சம்பவத்தை ஒட்டி சில செய்திகளை பகிர்ந்து கொண்டது நினைவிருக்கும். குறிப்பா அரபு குதிரைகளை பத்தி இந்த பகுதியில பார்க்கலாம். வளைஞ்ச கழுத்து, கொஞ்சம் உள்நோக்கிய தலை, சின்ன காது, மென்மையான பளபளப்பான முடிகளாலான நேர்த்தியான பிடரி, சிறிது எழும்பி நிற்கிற வால், மிதக்கும் நடைன்னு வர்ணிக்கப்படுற மிடுக்கான நடை, இதெல்லாம் அரபு குதிரையுடைய அடையாளங்கள். சாம்பல், பழுப்பு மஞ்சள், கருஞ்சிவப்பு, புகர்னு சொல்லப்படுற பழுப்பு, இப்படி பல நிறங்கள்ல காணலாம். வேகம், வலிமை, சகிப்புத்தன்மை, மனிதரோடு நெருங்கி பழகும் பாங்கு, இதெல்லாம் குதிரையின் பொது அம்சங்கள். அரபு குதிரையின் சிறப்பு அம்சம், கடினமான நிலப்பரப்புகள்லையும் விரைவாக ஓட முடியும். நல்லது. குதிரையை வழி நடத்தவும் கட்டுப்படுத்தவும் தேவையான எந்த சாதனத்தையும் தேடாம அந்த மாதரசி அங்க வந்து சேர்ந்தது பிரமிப்பா இருக்குது. மனப்புழுக்கத்தையெல்லாம் அன்பை பரப்பி புறங்கண்டு வர அந்த மூதாட்டி உடல் புழுக்கத்தின் காரணத்தை சைகை மூலமா காட்டுறாங்க. சந்திரனை சுத்தி சாம்பல் நிற வட்டம், புயலும் மழையும் வருவதற்கான அடையாளம். இதை விளக்கறா பூங்குழலி. ஆமா, வளிமண்டலத்து மேல் அடுக்குகள்ல கணக்கற்ற அருகோண பனிப்படிகங்கள் உருவாகும். இந்த அமைப்பு மேல நில ஒளி பட்டு சிதறி வளையும் போது பெரிய வட்டம் தெரியும். அதிக ஈரப்பதம், மேகமூட்டம் இதையெல்லாம் சார்ந்திருப்பதால மழைக்கும் ஏன் புயலுக்கும் கூட இந்த தோற்றம் அறிகுறியா இருக்கலாம். இயற்கை தோற்றங்களை கொண்டே பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நம் முன்னோர்கள். இன்னைக்கு வானிலையை கணிக்க வளிமண்டல ஈரநிலை பற்றின அறிவு இந்த அளவுக்கு உதவுதுன்னா அன்னைக்கு அவங்க போட்ட அஸ்திவாரமே காரணம். இரவு முழுதும் காவல் இருந்துட்டு அதிகாலையிலேயே குதிரை ஏறி போயிட்டா அந்த மாதரசி. சரி, ஒரு மரக்கலம் தெரியுது, கரையோரமா ஒரு படகு வருது. நெருங்கி போய் பார்த்தா மரக்கலம் போய்கிட்டு இருக்கு, படகு கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்கள், இப்பொழுது திரை இசையில் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி இந்த யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாசு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள்.

0: அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000 மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமசிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ ஏ.ஆர். ரஹ்மான் பாடியிருக்கும் பாடல்.
2: ஹும் ஹும் ஹும் ஹும்

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மா வந்தது.
1: நேரடி நடவடிக்கை நாள் என்பதை கேட்கவே பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த கலவரங்கள் எப்படி நின்றன தாயே?
2: மகனே, இந்த கலவரங்களை கண்டு மனம் கொதித்த ஒருவன் அந்த கலவரத்துக்கு யமனாக முன்னின்றான். அந்த ஒருவனால் ஜின்னா, சுஹராவர்தி ஆகியோரின் கனவும் தகர்ந்துதான் போனது. கல்கத்தா முஸ்லிம் பெரும்பான்மையாகிவிடும், அதன் பின் கல்கத்தா பாகிஸ்தானில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற முஸ்லிம் லீகின் கோரிக்கையை அது வலுப்படுத்தும் என்று எண்ணினான் சுஹராவர்தி. ஹவுடா, ஹூக்ளி ஆகிய இந்துக்கள் பெரும்பான்மை மாவட்டங்கள் தொழில் மயமாக்கப்பட்ட 24 பர்கானாக்கள். இந்த மாவட்டங்கள் அல்லாமல் கிழக்கு பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக முன்னேறாது. எனவே இந்த மாவட்டங்களை பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டும் என்ற லீகின் கோரிக்கையை அவர்கள் எதிர்க்காமல் இருக்க வேண்டுமானால் மறுதரப்பு இந்த மாவட்டங்களில் இருந்து விரட்டுவது ஒன்றே வழி என்று களமிறங்கினான் வங்காள முதல்வர் சுஹராவர்தி. கொல்கத்தா, ஹவுடா, ஹூக்ளி பகுதிகளில் மறுதரப்பு பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆகஸ்ட் 16-17 முதல் 2 நாட்களில் மட்டும் சில 1000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 4,000 முதல் 7,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கணக்கிடப்பட்டது. சுஹராவர்தி எதிர்பார்த்தபடி மறுதரப்பு கல்கத்தாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். ஹவுடா ரயில் நிலையம் அப்பாவிகளின் கூக்குரலுடன் நிறைந்திருந்தது. இந்த கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கொண்டிருந்த வேளையில்தான் கோபால் சந்திர முகோபாத்யாய் வெளிப்பட்டான். 33 வயதான கோபால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர ஆதரவாளனாக இருந்தான். அவன் குடும்ப தொழிலாக ஆட்டிறைச்சி கடையை நடத்தி வந்தான். ஆண் ஆடுகளை வங்காளத்தில் பாத்தா என்பார்கள். அதனால் அவனை கோபால் பாத்தா என்றார்கள். சிறு வயதிலிருந்தே எளியோருக்கு உதவி வந்தவன் அவன். துயரப்படும் மக்களுக்கு உதவவும், பேரிடர்களின் போது உதவிகளை செய்யவும் இளைஞர்களை கொண்ட பாரத் ஜாத்தியா பாகினி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருந்தான். அதில் உறுப்பினர்கள் பலர் மல்யுத்த வீரர்களாக இருந்தார்கள். ஆகஸ்ட் 17 இரவு படுகொலைகளை தடுக்க தனது பாரத் ஜாத்தியா பாகினி உறுப்பினர்களை அழைத்தான். இரவு முழுவதும் கோபாலும் அவனது கூட்டாளிகளும் கலவரக்காரர்களின் தாக்குதல்களை தடுக்க விரிவான செயல் திட்டங்களை வகுத்தார்கள். கோபாலின் தற்காப்பு வியூகம் பற்றி கேள்விப்பட்டு வங்காளிகள் அல்லாத பலர் அவனுக்கு உதவ முன்வந்தார்கள். ஒருவேளை கல்கத்தா பாகிஸ்தானுக்கு சென்று விட்டால் தாங்கள் வெளிநாட்டு அகதிகள் ஆகிவிடுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 18 அதிகாலை இந்த இளைஞர்களின் சிறு சிறு குழுக்கள் தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்கள் பகுதிகளில் தயாராக இருந்தன. சுஹராவர்தியும் அவனது முஸ்லிம் லீக் சகாக்களும் இதை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. அதனால் முதல் 2 நாட்களைப் போல அன்று காலையிலும் வன்முறையாளர்களை வழிநடத்த தொடங்கினார்கள். தில்லியில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வருவதால் கல்கத்தாவை சுத்தப்படுத்த இன்னும் 2 நாட்களே உள்ளதாக சுஹராவர்தி தன் சகாக்களை விரைவுபடுத்தினார். ஆனால் அன்று காலை அந்த கலவரக்காரர்கள் ஒரு மோசமான தாக்குதலை பரிசாக பெற்றார்கள். முஸ்லிம் லீக் கலவரக்காரர்கள் மீது கோபால் பாட்டாவின் இளைஞர் படை வெறித்தனமாக எதிர்த்தாக்குதல் நடத்தியது. கலவரக்காரர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அடுத்த 2 நாட்களில் கல்கத்தாவில் இனி தாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று முஸ்லிம் லீகைச் சேர்ந்தவர்கள் உணர்ந்தார்கள். நடந்த சம்பவங்கள் சுஹராவர்திக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. தன் அமைச்சரவையை வைஸ்ராய் டிஸ்மிஸ் செய்ய முடியும் என்று கேள்விப்பட்ட போது அவன் நொறுங்கி போனான்.

தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் கோபால் பாட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் முஸ்லிம் லீக் மாணவர் பிரிவு மற்றும் முஸ்லிம் தேசிய பாதுகாப்பு படையின் ஜிஜி அஜ்மேரி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரை நியமித்தான். அவர்கள் கோபாலிடம் சென்று பேசினார்கள். முஸ்லிம் லீக் அதன் கொலை குழுக்களை நிராயுத பாணியாக்கி தாக்குதல்களை நிறுத்தினால் தானும் நிறுத்திக் கொள்வதாக கூறினான் கோபால் பாட்டா. அதற்கு சுஹ்ராவர்தி இணங்கினான். ஆனால் அது தாமதமான நடவடிக்கையாக இருந்தது. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் வைஸ்ராயின் ஆட்சி விதிக்கப்பட்டது. சுஹ்ராவர்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டான். கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரிட்டிஷ் மற்றும் கூர்கா இராணுவ படைகள் கல்கத்தா முழுவதும் அனுப்பப்பட்டன. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் முஸ்லிம் லீக் அரசாங்கத்தை வேவல் பிரபு டிஸ்மிஸ் செய்தான். இதனால் 11 மாகாணங்களில் மட்டுமே வென்று ஆட்சி அமைத்திருந்த முஸ்லிம் லீக் ஒன்றை இழந்தது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும், ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும், 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி, பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40 மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடன் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது.

0: 4 படுக்கை வசதிகளும் 8 படுக்கைகள் கொண்ட தண்ணி வார்டில் ஏசி, பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஓஆர்எஸ் கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலிலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர்சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர்சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன் பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள், எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன் பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும், அதன் பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தி ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன்.

0: ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது.

0: வேண்டுமென்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பனச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 15 ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்திகள் கேட்பதற்கு முன்
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும்

வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி, நோய், களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதால் நெல் பயிரை தாக்காத அஸ்வினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறி வண்டுகள் வரும். இந்த பொறி வண்டுகள் நெல் பயிரை தாக்கும் பலவித சாறு உறிஞ்சும் பூச்சிகளை உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். உளுந்து விதைப்பினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்தை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெய் தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். உளுந்தை 2 உடைத்து சேமித்தால் கூன் வண்டு தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சாணம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் இரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து அவற்றினால் ஏற்படும் தீங்குகளை தவிர்க்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பி இருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். அதாவது தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணில் இருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைத்து கொட்டகையில் நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: இன்னைக்கு உங்க வீட்ல கோலம் தடபுடலா இருக்கு.
1: அப்படியா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும்.
0: அது சரி, என்ன விசேஷம்னு சொல்லு.
1: சொல்றேன், இந்தா இந்த முறுக்கு சீடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு.
0: நீ எந்த பலகாரம் செஞ்சாலும் பிரமாதமா இருக்கும். இன்னைக்கும் இந்த முறுக்கும் சீடையும் அருமை. இப்ப சொல்லு.
1: சொல்றேன், இன்னைக்கு எங்க நாத்தனா வனஜாவ பொண்ணு பாக்க வராங்க. எல்லா விஷயமும் ஒத்து போச்சு. அநேகமா இன்னைக்கே பேசி முடிச்சிருவாங்க நினைக்கிறேன்.
0: அட, ரொம்ப ரொம்ப நல்ல செய்திதான். அப்ப நான் கிளம்புறேன், நீ வேலைய பாரு.
1: இரு மரகதம், துணைக்கு நானே உன்னைய கூப்பிட்டு வரணும்னு இருந்தேன். அதோட அவங்க எல்லாரும் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கு.
0: அப்ப சரி, ஆனா வனஜா எங்க?
1: அவ ரமணி வீட்டுல இருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா.
0: சரி சரி, எனக்கும் ஏதாச்சும் வேலை இருந்தா கொடு.
1: வேலையா? பூ வாங்கியிருக்கேன், அத கட்டுவோமா?
0: சரி, எடுத்துட்டு வா.
1: மரகதம், ரெண்டு நாள் முந்தி நான் அனிதா வீட்டுக்கு போயிருந்தேன்.
0: யாரு இந்த வடக்கு மாட வீதியில இருந்தாங்களே, அவங்களா?
1: அவங்களேதான்.
0: எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க?
1: நல்லாத்தான் இருக்காங்க. அவங்க மகன் இப்ப மீன் பிடிக்கிற தொழில் செய்யறாராம்.
0: ஆனா அவங்க வீட்டுல யாரும் இந்த தொழில இல்லையே, கஷ்டமா இல்லையாமா?
1: நானும் இதையத்தான் கேட்டேன். அப்ப அங்க டி பிரபு அவங்க வந்திருந்தாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகரை சேர்ந்த இவங்க மீன்பிடி அனுபவங்களை எடுத்து சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
2: நீங்க மீன்பிடி தொழில் அப்படிங்கறத சிறப்பா செய்துட்டு இருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்களேன், எப்படி உங்களுக்கு அந்த மீன்பிடி தொழில்ங்கிறது, எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஆரம்பத்துல இருந்து எப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இப்ப எப்படி அதுல நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு, அதை பயன்படுத்தி எப்படி எல்லாம் நீங்க மீன் பிடிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
3: கடந்த 1999 அந்த வருஷத்தில் மீன்பிடி தொழிலுக்கு முத முதலையாக என் தந்தையார் மூலமாக போனேன். அப்போது நான் வந்து 11வது படிச்சுட்டு அப்பாவின் உடல்நிலை காரணமாக தொழிலுக்கு ஈடுபட ஆரம்பித்தேன். எல்லாமே எனக்கு அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. தொழிலில் கட்டுமரத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மரை நெஞ்சின் போட்டு வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த தொழில் எப்படி பண்ணுறேன்னா, முதல் முதல்ல சிறு குறு தொழில் மாதிரி தான், கிட்டத்தட்ட பக்கத்தில் மட்டும்தான் போகுவோம். அந்த கட்டுமரன்றதுனால தண்டு போட்டு தான் போகும். இப்போது ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே போகிற அளவுக்கு மானியம் கொடுத்து இன்ஜின் வாங்கி ஃபைபர் போட்டு வாங்கி இப்போ தொழில் பண்ணி தொழில் மேம்பட்டுருக்கு எங்களுக்கு.
2: இப்போ ஆரம்பத்தில் இந்த கட்டுமரத்தில் போயிட்டு மீன் பிடிக்கும்போது எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க கடலில், எத்தனை மைல் அல்லது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க?
3: அப்போ வந்து கட்டுமரத்தில் தண்டு போட்டு போகிறதுனால உடல் வலி ஏற்படும். சோல்டர் பெயின்லாம் வரும்.
2: தண்டுனா துடுப்பு?
3: ஆ, துடுப்பு. துடுப்பு போட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் போய் தொழில் பண்ண முடியும். இப்போ தொழில் வளர்ச்சி ஆனதுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளவே போவோம். ஆழக்கடலாக இருந்தாலும் சரி, தூரமாக தொலைவாக இருந்தாலும் சரி, ஒரு 15 கிலோமீட்டர் கூட தாராளமாக போய் தொழில் பண்ணிட்டு மீண்டு வரோம்.
2: என்ன வகையான மீன்கள்லாம் நீங்க பிடிப்பீங்க, என்ன மாதிரி வலையெல்லாம் பயன்படுத்துவீங்க?
3: ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒவ்வொரு மீன் வலை வச்சிருக்கோம். அதாவது ஐலாண்ட் வாங்க, எங்க கிராமத்து அடிப்படையில் ஐலா பேர் காணாங்கத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம். பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வலை. வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு, வலையும் ஒன்று இருக்கு, கில்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன சின்ன சிறு மீன்களுக்கு அதுக்கு ஒரு தனி வலை, நவர வலை. அதாவது ஒரு சில மீன்களுக்கு தேவையான வலை மட்டும் கிடைக்கும். ஆனால் மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்கோம்.
2: இப்போ வலையெல்லாம் எல்லா வலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா ஒரு தடவை போகும்போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பருவநிலையில் இந்த வலையை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா?
3: ஆமாம் சார், குறிப்பிட்ட காலங்களில் இந்த வலை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லா பருவ காலங்களிலும் எல்லா வகையான மீன் வகை கிடைக்காது.
2: எந்தெந்த பருவ காலத்தில் என்னென்ன வகையான மீன்கள் கிடைக்கும்?
3: இப்போ ஜனவரி டு மார்ச் மாதங்களில் ஐலா மீன் பெரும்பாலும் அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நாங்கள் பண்ணு வலை மட்டும்தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம். காரணம் என்னன்னா, வேற வேற மீனோ மீன் வகையோ கிடைக்காது. இப்போ அந்த ஜனவரி டு மார்ச் மாதம் வரைக்கும் கரெக்டாக நாங்கள் ஐலா பண்ணு வலை தான் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து புரட்டாசி மாதங்களில் தொழில், மழைக்காலங்களில் வஞ்சிர மீன் கிடைக்கும், நண்டு வகை நிறைய கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் தொழில் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் எல்லா வலையும் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போக மாட்டோம், சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வலை எடுத்துகிட்டு போவோம்.
2: சில வலைகள்லாம் இதில் பயன்படுத்தக்கூடாது, இப்போ சின்ன சின்ன மீன்கள்லாம் அகப்படும், அது வந்து பெரிதாக வளரத்துக்கு அது தடைப்படும் அப்படிங்கிறதுனால சில வகையான இந்த வலைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க?
3: ஆமாம் சார், அதாவது சிறிய வகை மீனை நாங்கள் பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் பாதிக்கப்பட போகிறது மீன வயணம் தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி மிகச்சிறிய குறுகிய மீன்களே நாங்கள் பிடிக்க மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஐலா வகையோட முன் நிறுத்திடுவோம். ஏன்னா ஐலான்றது அது அதுக்கு மேலே வளரும் வளராது, அதுக்கு சிறியதாக கிடைக்காது. ஐலாவோட நிறுத்திடுவோம். அந்த சைஸ் தகுந்த மாதிரி மீன் மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம்.
2: அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த வலையும் பயன்படுத்துவீங்க.
3: அதுக்கு தகுந்த மாதிரி தான் வலையை நாங்கள் உபயோகப்படுத்துவோம்.
2: எந்த பருவத்தில் அந்த மாதிரியான அந்த மீன் குஞ்சுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும், அந்த அது கிடைக்கும், அப்போ வந்து அந்த மீன்பிடி தடைகாலம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா?
3: ஆமாம் சார.
2: நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகாமல் இருப்பீங்க
3: சார்? இது வந்து இதுக்கு முன்னதாக மார்ச்

0: மாதங்களில் அரசு இதுக்கு முன்னாடி 45 நாள் தான் தடை காலமாக நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ சமீப காலமாக 60 நாள் ஆகிட்டாங்க. 60 நாளாக நாங்கள் தொழிலுக்கு யாரும் போகிறதில்ல. அந்த நேரத்தில் தான், ஏன்னா மீன் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நாளங்களில் இந்த மார்ச் ஏப்ரல் டைம் மீன் வளரக்கூடிய ஒரு பருவமாக இருக்கு, பருவ காலமாக இருக்கு. இந்த நாளில் போக மாட்டாங்க.
1: அந்த நாட்களில் உங்களுடைய வாழ்வாதாரம் வருமானத்துக்கு என்ன செய்றீங்க?
0: அதுக்கு தான் கவர்மெண்ட்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சு இப்போ வந்து 8000 ரூபா மாற்றியிருக்காங்க. இது ஓரளவுக்கு போதியமான ஒரு பணமாக இருக்கு, உதவி தொகையாக இருக்கு. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு.
1: அந்த காலத்தில் மற்ற இதர வேலைகள்லாம் என்ன செய்வீங்க? இந்த போட்டெல்லாம் சரி பண்ணுறது, மீன் வலைகள்லாம் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்வீங்களா?
0: ஆமாம் சார், ஆமாம் சார். உண்மை, இப்போது இந்த மாதிரி தடை காலங்களில் வீட்டிலிருந்து சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா அடுத்து அந்த தடை காலம் முடிஞ்சு தொழிலுக்கு போகும்போது நம்மளோட பொருள் கண்டிப்பாக நல்ல முறையில் சீர்படுத்தி வச்சுப்போம். ஏன்னா போன உடனே திடீர்னு வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அப்போ வந்து பழைய பொருளை வச்சு தொழில் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் இருக்கும்போது இன்ஜின் சீர் ரெடி பண்ணுறது, போட்டு ஃபைபர் போட் ரெடி பண்ணுறது, வலையை ரெடி பண்ணுறது, எல்லாத்தையும் சீர்படுத்தி நாங்கள் வச்சுப்போம். இந்த மாதிரி அதுக்கு தான் எங்களுக்கு கவர்மெண்ட் இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
1: இப்போ அந்த தொழில்நுட்பங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க, அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா? அந்த போட்லாம் இருக்கு இல்லைங்களா, படகுல நீங்கள் போகிறது, அந்த மாதிரியானதெல்லாம்?
0: ஆமாம் சார், வளர்ச்சின்றது நிறைய இருக்குது சார், சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைதூரத்துக்கு போனோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, இருக்கு இன்னி வரைக்கும் கூட இருக்கு. காரணம் என்னன்னா, கடலில் செல்லும்போது அதான் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார்ன்ற ஒரு பாடலுக்கேற்ப எங்களோட வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கு. அதனால இப்போ தொலைதூரத்தில் போகிறோம், ஆழ்கடலில் போகிறோம், வரும்போது இப்போ ஒரு போட்டு பழுதாகிடுது, இன்ஜின் பழுதாகிடுது. 4 போட்டு மொத்தமாக இருக்கும்போது ஒன்றா வந்துடுவோம், கட்டி போட்டு கூட வச்சுட்டு வந்துடுவாங்க. தனியாக போய் மாட்டிருக்கும்போது அந்த இந்த ஜிபிஎஸ், அரசு கொடுத்த ஜிபிஎஸ் கருவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வாக்கியில் ஜிபியில் பேசும்போதோ அடுத்தவங்களை தொடர்பு கொள்ளும் போதோ எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. இது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம்.
1: ஒரு நாளைக்கு போனீங்கன்னா எவ்வளோ மீன் கிடைக்கும், எத்தனை கிலோ அந்த மாதிரி கிடைக்கும்?
0: அது சொல்ல முடியாது சார். காரணம் என்னன்னா, ஒரு நாள் நாங்கள் போவோம், போகும்போது ஒரு 10 போட்டு ஒன்றா போகிறோன்னா 10 போட்டுக்குமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிலோ கணக்கிலலாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. 10 லிட்டர் டீசல் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு போட்டுக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும், 1500 ரூபா கிடைக்கும், இல்லை 10 கிலோ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு போட்டு டீசல் நஷ்டமாக கூட வருவாங்க, அது சராசரி தான். ஆனால் அந்த ஜனவரி மாதங்களில் தொழில் பண்ணோம்னா அந்த ஐலா டைமில் 10 போட்டுக்குமே 8 போட்டு கம்பல்சரி மீன் கிடைக்கும். அது அந்த டைமில் அதான் 100 கிலோ கிடைக்கலாம், 50 கிலோ கிடைக்கலாம், சில டைமில் 200 கிலோ கூட கிடைக்கும். அந்த மீனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாளில் கிடைக்கும்.
1: இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆழத்துலேயும் ஒவ்வொரு வகையான மீன்கள் இருக்குமா?
0: ஆமாம் சார், 4-5 மாதத்துக்குள்ளே இந்த ஐலா கிடைச்சிக்கும். அதுக்கப்புறம் தடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார் மீன் மேலேருந்து கரை இறங்கிட்டு வரும். அப்படி இறங்கி வரும்போது தான் அது கூட்டம் கூட்டமாக இருக்கும், மாப்புன்னு சொல்லுவாங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வலை போடுவோம். அப்போது சூற மீன் கிடைக்கலாம், வஞ்சிர மீன் கிடைக்கலாம், பாறை மீன் கிடைக்கலாம், ஐலா மீன் கிடைக்கலாம், மற்ற இதர மீன்கள் எல்லாம் கிடைக்கும். குறிப்பிட்ட காலங்களில் தான் சார் அதெல்லாம், சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் மீன் கிடைக்கும்.
1: இந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப நெடுந்தூரம் போகும்போது, ஆழமான பகுதிகள்லாம் போகும்போது அங்கே வேற வகையான மீன்கள்லாம் இருக்கும்.
0: ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போது ஒரு 2 கிலோமீட்டர் அள தொலைதூரத்தில் போனோம்னா இந்த மாதிரி ஐலா சம்மந்தப்பட்டது கிடைக்கும். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகும்போது கோலா மீன் கிடைக்கும், பறவை கோலா அந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் ஆழத்தில் போனால் பெரிய வகை கேர மீன் கிடைக்கும். தொலைதூரத்தில் போனோம்னா அது வந்து 15 இல்ல, இன்னும் அதுக்கும் மேற்பட்ட தூரத்தில் கூட போகும். இப்போ அரசு என்ன சொல்லியிருக்குதுன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யாரும் போக விடாது, தொலை தூரத்தில் போய் தொழில் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா திடீர்னு புயல் அடிக்கலாம், திடீர்னு மழை பெய்யலாம், அதனால தொலை தூரத்தில் போகாமல் உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க.
1: இப்போ இந்த கரையிலேருந்து எந்த நேரத்தில் நீங்கள் புறப்படுவீங்க?
0: விடியற் காலையில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தொழிலுக்கு புறப்படுவோம் சார். தொழிலுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், ஜிபிஎஸ், அதாவது எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒரு சில டைமில் மீன் கிடைக்கலன்ற பட்சத்தில் மாலை 6 மணி ஆகிடும் திரும்பி வர்றதுக்கு. அப்படி இல்லை மீன் கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துடும் சார்.
1: அதனால ஒரு நாளில் நீங்கள் போயிட்டு திரும்பி?
0: ஆமாம் சார், எங்களோட ஃபைபர் போட் தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே தான் எங்களை தொழில் முடிஞ்சிடும். மற்ற தொழிலெல்லாம் கொஞ்சம் தொலைதூரத்தில் தங்கலெல்லாம் கூட போவாங்க, தங்கலனா 2 நாள் கடலை மேலே இருக்கிற மாதிரி போவாங்க. அவங்க அரிசி ஸ்டவ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க அங்கே கடலே போட்டிலே சமைச்சு கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு தனியாக வேறு மாதிரி தொழில் வகை இருக்குது.
1: அது எதுக்காக அந்த மாதிரி 2 நாள் தங்கி மீன் பிடிக்கிறது?
0: அதாவது இப்போ ஸ்ரீஹரி கோட்டா கிட்ட நெருக்கத்தில் போகும்போது வந்து டீசலோட இப்போ 1000 ரூபா 2000 ரூபா டீசல் பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ அவங்க வந்து திரும்பி வந்து போனோம்னா 2000 ரூபாய்க்கு தங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா மீன் கிடைச்சா தான் லாபம், இல்லைன்னா அடுத்தடுத்து வந்து போனால் டீசல் நஷ்டமாயிடும். அதனால அங்கேயே தங்கி அந்த டீசலுக்கு உண்டான வருமானத்தையும் 4 பேர் போடுறதுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கிறதுக்காக அங்கேயே தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க.
1: இப்போ மீன் பிடித்த பிறகு அது வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா, அந்த தன்மை கிடாம அழுகாம அந்த மாதிரிலாம் வந்து பாதுகாக்கணும்ல, அதுக்கு என்ன செய்வீங்க?
0: அதுக்கு ஐஸ் பாக்ஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம் சார். அது எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே ஐஸ் எடுத்துகிட்டு போவோம். ஐஸ் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ மீன் அதிகமாக கிடைச்சிதுன்னா உடனே திரும்பி வந்துடும்.

0: இல்லை கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ ஒரு 10 கிலோ 20 கிலோ மீன் கிடைத்தனா அந்த ஐஸ் பாக்ஸ் உள்ள குளிர்சாதன பெட்டியில் போட்டு மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு மறுநாள் மறுபடியும் தொழில் இலக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் கிடைக்கும் போது வருமானத்துக்கு உட்பட்டு கிடைச்சதுன்னா திரும்பி வந்துடும்.
1: குளிர்சாதன பெட்டியில் போட்டு வைக்கும்போது எத்தனை நாள் வரைக்கும் அது நல்லா
0: குறைஞ்சது ஒரு 2 நாள் தாங்கும் சார். 2 நாள் தாராளமாக தாங்கும், கிடவும் கிடையாது, 2 நாளுக்கு மேலே இருக்கவும் மாட்டோம்.
1: இங்கே கரைக்கு கொண்டு வந்ததும் விற்பனைக்கு வந்து
0: எட்டுன்னு வந்து அங்கேயே எட்டுனு வந்து போட்டு நம்ம நார்மல் பாக்ஸில் எடுத்து போட்டு விற்பனைக்கு கொடுத்துருவோம்.
1: சரி, உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து கட்டுமரத்துல இருந்து
0: அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நாங்கள் கட்டுமரத்தில் போகும்போது வந்து கொஞ்சம் தான், மிக குறுகிய வலையை மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். ஏன்னா அதிகபட்ச மீன் கிடைச்சா அந்த மரம் 2 பேருக்கு மேலே தாங்காது அப்போ 1999. இப்போ எப்படின்னா வலையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு போறோம். இந்த வலையை அதிகப்படுத்துறது எங்களோட வளர்ச்சி தான். அப்படி கிடைக்கும் போது இப்போ 500 கிலோ மீன் கூட தாராளமாக போட்டில் ஏற்றலாம். அதுக்கு உண்டான போட் வச்சிருக்கோம். இப்போ இன்ஜினும் அந்த மரைன் இன்ஜினும் இப்போ வச்சிருக்கோம். இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான். எங்களுக்கு வந்து தேவைப்படுற தூரத்துக்கும் போறோம், தேவைப்பட்ட இடத்துல மீனையும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான். அது மட்டும் இல்லாமல் அப்பா காலத்தில் அவங்க வந்து தவற விட்ட சில வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் இப்போ நல்லபடியாக பின்பற்றி வரோம். எப்படின்னா அப்பா காலத்தில் எல்லாம் வந்து அத்தனை பேருமே ஒரு குடிப்பழத்துக்கு அடிமையாகி வருமானத்தை சேர்க்கலை, சேமிக்கலை, ஒருத்தரை கூட யாருமே சேமிக்கலை. இப்போ நாங்கள் வந்து அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எந்த பழக்கமும் இல்லாமல் 10 ரூபா கிடைச்சா 5 ரூபா செலவு பண்ணிட்டு 5 ரூபா எடுத்து வச்சிருக்கிறோம். இதனால வருங்கால சந்ததி, அதாவது என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. நாங்களும் அதை மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம், இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்.
1: மீன் பிடிக்க செல்லும்போது மீன்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள், அரிய வகை இனங்கள் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்க?
0: கிடைக்கும் சார், டால்ஃபின்லாம் கிடைக்கும். கிடைக்கும் போது நாங்கள் எடுத்துகிட்டு வரமாட்டோம். ஆமையெல்லாம் பயங்கரமாக கிடைக்கும் சார். ஆமையெல்லாம் கிடைக்கும் போது வலையெல்லாம் கடிச்சிடும். நாங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம். காரணம் என்னென்னா, ஆமை நீங்கள் சொன்னீங்களா அரிய வகை உயிரினம் போது அதை காப்பாற்றணும் பார்ப்போம். அதை நான் கிடைச்சி மறுபடியும் ரிட்டர்ன் கடலில் தான் விட்டுருவோம். அதை எடுத்துகிட்டு வர்றதோ இல்லை அது இது பண்ணுறதோ யாரும் அது மாதிரி இது வரைக்கும் எங்கள் சமுதாயத்தில் அது மாதிரி யாரும் பண்ணதில்லை.
1: இந்த கடல் ஆமைகள்லாம் கூட அந்த மாதிரி வளர்த்து அதெல்லாம் அந்த பெருக்கணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில வகையான இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: என்ன மாதிரி செய்கிறீங்க?
0: ஆமைன்றது பிறந்த இடத்துலையே மறுபடியும் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சில இதில் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஆமைகளை வந்து மறுபடியும் முட்டை போட்டு அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு புதிய முறையான அணுகுமுறை கையாளும். முட்டை போடுற இடம் ஒரு பொறிக்கிற இடம் ஒரு இடமா இருந்தால் அது இன்னொரு இடத்துல ஒரு ஆளைப்படுத்தி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அதை மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அந்த முட்டை எடுத்துன்னு வந்து காக்கா, நண்டு, நாயினை நரி கூட அது முட்டையை சாப்பிட்றோம். அதனால் என்ன பண்ணோம், ஒரு தொட்டி மாதிரி வளர்த்து அதில் முட்டையை பதப்படுத்தி அதுலேருந்து கரெக்டாக 60 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது குஞ்சு பறித்து வரும்போது மறுபடியும் அதையே காக்கா அது மாதிரி மற்ற விலங்கினங்கள் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சி மறுபடியும் கடலை விட்டுருவோம். நீ ரோட்டத்தை கண்டுபிடிச்சி எங்களை சொன்னதே அந்த ஆமைகள் மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி தான் நாங்களே தொழில் பண்ணோம், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. இப்போ அதுவே அந்த இனமே அழிய போகுதுன்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் யாரும் அதை அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இப்போ மறுபடியும் எங்களால் வந்த உதவியை செஞ்சுட்டு இருக்கோம்.
1: கடல் ஆமை முட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்களா, அது என்ன மாதிரி செய்வீங்க?
0: அதான் மேற்கூரையை மட்டும் அமைக்காம சைடு பக்கவாட்டில் மட்டும் கூரைகளை அமைச்சு ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல புதைச்சிருவோம். புதைக்கும் போது அது முட்டை ஆமை பொறுத்த வரைக்கும் மணல் எவ்வளோ இருந்தாலும் ஆழத்துல இருந்து வந்துடும் குஞ்சு பறிச்சதுன்னா. அதுக்கப்புறம் அது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஆமை ரெண்டு ஆமை வெளியே வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வளர்க்குற திட்டத்தில் அப்பா இருந்தார், எனக்கு சொல்லி கொடுத்தது. அவர் வந்து கூட்டின்னு வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டின்னு வந்து அதை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் கடலோரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் அது அந்த மாதிரி ஒரு அமைப்பே இருக்கும். ஏன்னா அது ஊர் பக்கத்தில் வச்சோம்னா அது ஊருக்குள்ளே சென்றோம். அது ஆமையை பொறுத்த வரைக்கும் அது மேஞ்சிட்டு போகும்போது எந்த பக்கமும் போயிடும். இதை வந்து இப்படி கொண்டாடணுன்றதுக்காக ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் வைப்போம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் நாங்களே பிடிச்சி கடலில் விட்டுருவோம்.
1: இப்போ உங்களுக்கு இப்போ இந்த தொழில்நுட்பங்கள், மீன் பிடிக்கிறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, அதுக்கு ஆலோசனைகள் அதெல்லாம் வேணும்னா எங்க அணுகுவீங்க, யார்கிட்ட கேட்பீங்க?
0: இந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு எங்களை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சார். அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. புயல் மழை காலங்களில் தொழிலுக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு முன்னறிவிப்பு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உபயோகமான திட்டங்கள் சில பல இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போது தொழிலுக்கு போகிறோம், புயல் மழையில் பாதிக்கப்பட்டுட்டோம், அந்த நேரத்தில் போட் இன்ஜின் பழுது அடையுது, அதுக்கு போட்டில் மெம்பர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எங்களுக்கு அதுக்கு ஒரு உதவித்தொகை வழங்குறதுக்கு ஒரு திட்டம் சொல்லுவாங்க. அதுவும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும். அவங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. சேரிக்கோட்டையில் இருந்து ராக்கெட் விடும்போது கூட தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்துடும். அன்னைக்கு 2 நாள் தொழில் போக மாட்டோம். ஏன்னா மக்களோட பாதுகாப்பு முக்கியம் நினைக்கிறது தான் ஒரு அரசாங்க நோக்கம். அதை தான் முதல்ல எங்களுக்கு அறிவிப்பாங்க.
1: இந்த தொழில்நுட்பங்கள மீன்வள கல்லூரியில் அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா?
0: ஆ, சொல்லுவாங்க சார். அவங்களும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை இருமுறை வந்து நிறைய கேம்ப் நடத்தி விழிப்புணர்வு மாதிரி நடத்துவாங்க. இப்போ சமீப காலத்தில் கூட மீனவ ஆராய்ச்சி

0: ஆராய்ச்சி மற்றும் கல்லூரியிலேருந்து வந்து நடத்தி எங்களுக்கு சில பல கருத்துக்கள் மீன் இனத்தை பற்றி, மீன் வளர்ப்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு.
1: எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப சார், ரொம்ப ரொம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கும். எங்க ஏன்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சுங்க சொல்லும் போது கேட்டுக்கிறது நம்மளுக்கு மீனவ சமுதாயத்தோட கடமை. இப்போ அவங்க சொல்றது எங்களுக்கு மிக நன்மையாக ஒரு இருக்கு.
1: வேற என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இதுவரைக்கும் எப்படியோ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, தொழில் பண்ணாங்க. இப்போ ஆராய்ச்சியும் நாகரிகமும் படுபயங்கரமாக வளருது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மீனவ சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது தான் என்னோட ஆசை. ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட இது மாதிரி தான் நான் பேசுவேன், இதை மாதிரி தான் சொல்லுவேன். படிங்க, படித்து மேலே வாங்க. மீனவ கல்லூரி நிறையவே இருக்குது, நம்ம சமுதாய அடிப்படையில் கல்லூரிகள் இருக்குது. படிங்க, நல்லா பேர் எடுங்க, இதை ஒரு முன்மாதிரி எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு இப்போது பசங்களுக்கு விழிப்புணர்வு மாதிரி சொல்லிகிட்ருக்கோம்.
2: திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவங்க சொன்ன மீன்பிடி அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு?
3: எந்தெந்த பருவத்துல என்னென்ன மீன்கள் கிடைக்கும், அதுக்கான வலை முதல் தேவைப்படும் உபகரணங்கள் பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்க.
2: புது தொழில்நுட்பங்கள் எப்படி உதவியா இருக்குன்னு சொன்னாரு. மொத்தத்துல மீனவங்களோட தொழில பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: உயர் விளைச்சல் தரும் கோ 8 துவரை ரகம். துவரை தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பயறு வகை பயிராகும். தானிய பயிர்களை விட 3

0: மடங்கு அதிகம் புரதம் கொண்ட பயறு வகைகளில் துவரை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதிக விளைச்சல், நோய் எதிர்ப்பு, பூச்சிகளின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய உயர் விளைச்சல் ரகமான கோ8 அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றத்தக்க வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. 170 முதல் 180 நாட்களில் விளைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த ரகம் ஆடிப்பட்டத்திற்கு ஏற்றதாகும். இந்த ரகம் சராசரியாக மானாவரியில் 1 ஹெக்டருக்கு 1600 கிலோ மற்றும் இரவையில் 1800 கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது. இது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற உயர் விளைச்சல் ரகமாகும். இதன் சிறப்பியல்புகள் தான் என்ன? கோ6 விட 16% வம்பன் 2 விட 18.80% கூடுதல் விளைச்சல் தரவல்லது. நீண்ட வயதுடையது, அதாவது 170 முதல் 180 நாட்கள். திரட்சியான விதைகள் 10.2 முதல் 11.4 கிலோ வரை 100 மணிகள். அதிக அளவு புரதச்சத்து உள்ளது 23%. மலட்டுத்தன்மை மற்றும் வேரழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. மிகவும் சக்தியுடையது. பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளிக்காய்ப்புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்புத்தன்மையுடையது. இந்த பயிரை பயிரிட முதலில் நிலத்தை 3 முதல் 4 முறை புழுதிபட நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய நார் உரம் இட்டு பின்பு முகடு வரப்பு தயாரிக்க வேண்டும். தேவையான விதை அளவு 1 ஏக்கருக்கு 4 கிலோ. அதிக வளமான மண் எனில் 120-30 சென்டிமீட்டரும் குறைந்த வளமான மண் எனில் 90-30 சென்டிமீட்டரும் இடைவெளி விட வேண்டும். 1 கிலோ விதையுடன் ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 24 மணி நேரம் கழித்து ரைசோபியம் CPR9 ஒரு பாக்கெட் 1 ஹெக்டருக்கு, பாஸ்போபாக்டீரியா 1 பாக்கெட் மற்றும் PGPR 1 பாக்கெட் நுண்ணுயிர் உரத்துடன் கஞ்சி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பதற்கு முன் அடியுரமாக மானாவாரியில் 5 கிலோ தழைச்சத்து, 10 கிலோ மணிச்சத்து, 5 கிலோ சாம்பல் சத்து, 4 கிலோ கந்தக சத்து இட வேண்டும். அதேபோல் இரவையில் 10 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, 10 கிலோ சாம்பல் சத்து, 8 கிலோ கந்தக சத்து இட வேண்டும். மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இடலாம். இரவை பயிருக்கு விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் அவசியம் காட்ட வேண்டும். பிறகு மண்ணின் தன்மைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இதில் ஏற்படும் களைகளை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பெண்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் அளவில் விதைத்த 3ஆம் நாள் தெளிக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் போது மண்ணில் தகுந்த ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு மேற்கொள்ள 50% பூ மொட்டுக்கள் இருக்கும் தருணத்தில் 1 ஏக்கருக்கு 60 மில்லி லிட்டர் குளோரன்ட்ரோனிலிப்ரோல் மருந்தை தெளிக்க வேண்டும். பூக்கும் தருணத்தில் 1 ஏக்கருக்கு 50 மில்லி லிட்டர் ஃப்ளூபெண்டியமைட் தெளிக்க வேண்டும். காய்பிடிக்கும் தருணத்தில் 1 ஏக்கருக்கு 400 மில்லி லிட்டர் டைமெத்தோயேட் மருந்தை தெளிக்க வேண்டும். இந்த பயிரில் மலட்டு தேமல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். வாடல் மற்றும் வேரழுகல் நோய் ஏற்படலாம். 1 லிட்டர் நீருக்கு 1 கிராம் கார்பன்டசிம் கலந்து பாதிக்கப்பட்ட வேர்பாகத்தில் ஊற்ற வேண்டும். 80% காய்கள் முற்றியவுடன் பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த துவரை செடிகளை 1-2 நாட்களில் அடுக்கி வைத்து பின் காய வைத்து தட்டி எடுக்க வேண்டும். அறுவடை செய்து பிரித்தெடுத்த விதைகளை 10% ஈரப்பதத்திற்கு வரும் வரை காய வைக்க வேண்டும். வண்டுகள் தாக்காமல் இருக்க 100 கிலோ விதையுடன் 1 கிலோ வேப்ப எண்ணெய் அல்லது ஊக்குவிக்கப்பட்ட களிமண் கலந்து சேமிக்க வேண்டும். இதன் விளைச்சல் இரவையில் 1800 கிலோ 1 ஹெக்டருக்கும், மானாவரியில் 1600 கிலோ 1 ஹெக்டருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கூறிய அனைத்து தொழில்நுட்ப முறைகளையும் கையாண்டு கோ8 ரகத்தை விவசாய பெருமக்கள் பயிரிடும் போது அதிக விளைச்சலையும் நிரந்தர வருமானத்தையும் பெறலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை

0: நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பன்னச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அரவிந்தன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சோபனா பாடியுள்ள பாடல்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடு போகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து ஹரிஹரன் சித்ரா குரல்களில் ஆகா திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: தேவதை திரைப்படத்திற்காக ஒழித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சரண், சந்தியா.
1: டிஃபன் சாப்பிட்டு போடி. விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
2: என்ன ஆச்சுடி, காலையில இருந்து மூஞ்சியே சரியில்லை.
1: செம்ம ஹெக்டிக்கான டேட், காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல, கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது.
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
1: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
6: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து ஹரிஷ் ராகவேந்தர், மகதி குரல்களில் அயன் திரைப்பட பாடல்.

0: six-member contingent in the women's 75-kilogram category. Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded their historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153 for 5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கத்துக்கல, அங்க வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில், அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு, என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு
4: அட்டெண்ட். மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார் என்னன்னா, டாக்டரு நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தை தான் பார்க்குறோம்னு
5: கட்டாயம். அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்க கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியா கொடுக்க முடியலன்னா கூட, நீங்க சொல்றதை நான் ரிசீவ் பண்ற ரிசீவிங் எண்ட்ல நான் ப்ராப்பரா இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்கின்ற எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவி ஏற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள்

0: வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்ட், 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அதை சிரித்து பேசிகிட்டு இருக்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது டியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டு டிசார்ஜ் ஆகி போயிடும்.
1: ஆமாம்,
0: ரொம்ப முறைக்கிறாங்க,
1: கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அப்படின்னு மாட்டாங்க.
0: ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான்.
1: ஆமாம்,
0: அதனால திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து
1: செகண்ட்
0: பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால நர்சஸ்க்கு நான் சொல்லும்போதுல என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும் வீட்டில், உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுளனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இசிஜி எடுத்து மாற்று
1: நீங்க வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டு கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போக போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயந்த சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லது வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருக்கு டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹெபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமா சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனி திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கான்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர் இல்லைனா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதுதான் டாக்டர் பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையில உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறத அவனுடைய சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்கிராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதான முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அது நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஆஸ்பத்திரி தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் நர்ஸ் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆகும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க ட்ரையேஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்தவுடனே அந்த வைட்டல் பேல உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லாயிட்டு போகிறாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கறது வந்து மருத்துவர்களை தான், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட

0: பேசுகிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போது நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்ன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கன்னா கூட அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்?
1: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்குது, 2வது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அதை துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி, அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை, வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆயிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சொல்கிறீங்க 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு
0: தெரிஞ்சுக்கணும்,
1: கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட், அதில் வந்து நம்ம பெருசாக வந்து +2 வைக்கல, 10th ஃபெயிலு அவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு. அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது ரெடியாக
0: இருக்கும்.
1: அதே தான், அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததால இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸில் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் வேலை போகும்போது. அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு
0: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
1: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம், வயதானவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்ப வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்துதான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
1: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம் ஒன்று இருக்கு சென்னையில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
0: எனக்கு
1: தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீ ஆள வச்சு
0: பார்க்கலாம் கூட கூட்டு போக
1: முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோ இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்கும் பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு
0: கேட்டீங்கன்னா 4 வாரத்தை
1: நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
0: இன்னொன்று அந்த சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க
1: இருக்கா நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்குது நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும். பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை துறை சம்பந்தத்தோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸை நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
0: நிச்சயமா சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ சர்டிபிகேட்
1: கோர்சஸ்.

0: அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தால் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
1: மூணு த்ரீ டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 மணிக்கு எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஹேட்டு கம், நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
0: அங்கேயே தான் இருந்தேன்.
1: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அண்ட் நீங்கள் டெவோட்டன் இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகணையோட நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
0: நிச்சயமா சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 044-298-6-4-6 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இடம்பெறுவது முடிகொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீண இசை, வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஜெய ஜெய சுவாமி என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை முடிகொண்டா நெசன் ரமேஷ் அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் சிம்லா ஸ்பெஷல்.

0: வெள்ளைகள் லாஸ்டிங் கலர் வெள்ளைகளே ஓடிவா.
1: என் உள்ளத்தினில் வெள்ளிப்பனி அள்ளித்தலி சங்கீதமே.
2: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.7°C, இயல்புக்கு 4.7°C குறைவு. குறைந்தளவு 28.6°C, இயல்புக்கு 0.2°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.1°C, இயல்புக்கு 5.3°C குறைவு. குறைந்தளவு 28.9°C, இயல்புக்கு 1.1°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 86%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வையை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா. காலை 9 மணிக்கு அரங்கிசை தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, பிங் ஆன்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM Gold இடம்பெறும். காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிக்குமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர் ஆகியோர். தொடர்ந்து ஒரே வீட்டில் தனித்தனி உலகம்.

உரை வழங்குபவர் எஸ் ஜனனி. பெண்கள் வலிமை தேசத்தின் பெருமை எஸ் மோனிஷா வழங்கும் உரை. 12:10 சங்கீத சாரல் கே தாரிணி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள். 11:10 பெருமை மிகு பாரதம், இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 348வது பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:05, 9:15 திரைகாணம். 8:45 கேலக்சி அன்பியான் ஆங்கில நிகழ்ச்சி. பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10:00 அகில பாரத இசை, பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கையால். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.